0: செவ்வாய் ராகம் கண்டு வரும் விடிய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 31 நிமிடம்.
1: வசந்தம் FM 102.6.

இளையராஜாவின் இசையில் ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்தில் சென்றிருக்கிறது. காலங்கள் கடந்தாலும் காலம் தந்த பொக்கிஷமான பாடல்கள் வந்து எப்போதுமே மறையாது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக கூட இந்த பாடலை சொல்லலாம். ரொம்பவுமே இனிமையான பாடல் இந்த அதிகாலை வேளையில கேட்கும் போது அது இன்னும் இனிமையா இருக்கும் அப்படின்றது எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஏன்னா பாடியது வந்து நம்ம பாடும் நிலா அப்படின்றதுனால வேண்டி அவருடைய குரல்கள் எல்லாம் எப்போதுமே கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். காலை நேரமா இருக்கலாம், இரவு நேரமா இருக்கலாம், இதுவே அந்தி நேரமா இருக்கலாம், எந்த நேரத்தில் கேட்டாலும் ஒரு இனிமை தரக்கூடிய பாடல், இனிமை தரக்கூடிய ஒரு குரல் என்றால் அது எஸ்பிபி அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நேரம் அதிகாலை 5:37 இந்த வழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சின்னங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட வெள்ளவத்தி ரிஷிபோர்ட்ல இருந்து கஜன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சுரேஷ், பாரதி, பாலா, ரவி அதே போன்று ரிஷிபோர்ட்ல வேலை செய்யக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கஜன். அதே போல வெள்ளவத்தி ரிஷிபோர்ட்ல வேலை செய்யக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நிகழ்ச்சியின் சார்பாக நான் பகிர்ந்து கொள்கின்றேன். சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு சரோஜினிக்காக எட்டியந்தொட்டி சரோஜினிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மாத்தலந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மகள் வெள்ளவத்தில் இருக்கக்கூடிய அகஸ்டிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தெல்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அரந்தாங்கியாயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஜெஃப்ரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, அன்பான இனிய காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு திஸ் மகாராம் இருந்து கீதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, சிவாய் ராகம் கொண்டு வரும் பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு விது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மினி கலைஞர், வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானி, அன்பான காலை நேர வணக்கம். விலன்களிலிருந்து நிமல் குமார் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலஸ்ல இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான அங்க காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 4 அருணசுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. யோகம் தோட்டம் டிரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் வேறுவலையில இருந்து சம்பத் மாவட்டத்தை நசார் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, மட்டக்களப்பு பொதுக்குடியிருப்பு ஜே பி வீதி குணசீலன் நிலோஜினி தம்பதிகளின் செல்வ புதல்வி விபுஷாத்தனுடைய முதலாவது பிறந்தநாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக செந்தில் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை வாசந்தம் எஃப்எம் சார்பாக விபுஷா அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகங்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போல பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை கந்தக்கலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் மருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானி, அன்பான இனிய காலை நேர வணக்கம். பெரிய நீலாவணிந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, அதே போல தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, அதே போல எட்டியந்தோட்டி சிவாஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் எட்டியந்தோட்டி டைட்டானிக் ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தனி நந்தராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வணக்காலி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மனைவி பத்மினி, மகள் வசந்தி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க, இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக
தென்விலையிலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி ஓடி இருந்திருக்கிறாங்க. இனிய காலையில் வணக்கம் சிவரி விடியலோடு இணைந்திருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இதே ரத்தனம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி பிரசன்னா பிரணீத் திலக்ஷி ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலையில் வணக்கம், நான் உடவிரியிலிருந்து சங்கர். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மனைவி மேரி, அக்கா சகாய மேரி, அம்மா நவமணி, அதே போல மாமி லூர்து மேரி, பிள்ளைகள் சிபிரோஷான், அதே போல ரோஹித் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. அன்பன இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வத்தலையில இருந்து செல்வகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சுபாஷினி அபினேஷ், அதே போல அண்ணன்யாக்காவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம். வெதமுலையிலிருந்து கஜின் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அனைத்து வசந்த உறவுகளுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக அக்கரைப்பத்திலிருந்து ராமன் கேதீஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், திபா குடும்பம், கட்டக்கலை ட்ரைட்டன் சின்னங்கள் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-5005-003 அதேபோல 0112-7715-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதேபோன்ற நிகழ்ச்சியை இந்த கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. கேட்டுமிடும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

ஆஹா, மல்லிகை மொட்டு மனசு தொட்டு உண்மையிலேயே மனதை தொட்டு போகும் ஒரு அழகான இடைக்கால பாடல். சில பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் செலுக்காது, காரணம் அவை இசையால் மட்டுமல்ல நம்முடைய நினைவுகளாலும் பாய்கின்றன. இந்த பாடலும் அப்படித்தான். இதை கேட்கும் ஒவ்வொரு முறையும் பள்ளி நாட்கள், கல்லூரி காலங்கள், பழைய வானொலி நினைவுகள், மனதுக்கு நெருக்கமான மனிதர்கள் என்று ஏதோ ஒரு அழகான தருணத்தை நம் மனதில் மீண்டும் மீண்டும் மலர வைத்துக் கொண்டே இருக்கும். அதுதான் நல்ல இசையின் சக்தியும் கூட. காலம் கடந்தாலும் அதன் இனிமை மட்டும் மாறுவதே கிடையாது. இன்னும் இது போன்ற மனதை வருடும் இடைக்கால பாடல்கள் தொடர்ந்தும் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. அதே போன்று இந்த இனிமையான நேரத்தில் நீங்கள் கூறும் உங்கள் அன்பான சின்னங்களுக்கான வாழ்த்துக்களும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் பயணிக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7275-001 அதே போல 0112-7275-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபம்னுடைய உத்தியோகபூர்வமான முகுந்த வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5:54 இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு நான் ஓயிலிருந்து கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கவிஷ். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பன்குடாவிலிருந்து அழகுசுந்தரமையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொந்தங்கள் அனைவருக்கும். அதே போன்று பாதுகே சின்னத்தம்பி, அமன்புரம் சுரேஷ், செங்கடி ஸ்ரீமுருகன், அதே போல குமரகுரு, தனலட்சுமி, ராஜலட்சுமி ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து சந்தோஷ் போக்கடையிலிருந்து ராஜேஷ் கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேபோல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்க மக்கா இன்றைய நாள் நல்ல பல சுபகர ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன்லிருந்து யஷ்வத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்று என்னுடைய அன்பு மகள் 25வது பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். மகளுடைய பெயர் வந்து அஸ்வினியாம். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக டிக்கோயிலிருந்து பத்மா நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு டிக்கோயா தரவாலை மீட்பிரிலிருந்து துரைராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மதி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கணவர் சிவகுமார், மகன் விது, மகள் சஜினிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு டிக்கோயா தரவாலை மீட்பிரிவிலிருந்து நேசரியிலும் துரைராஜ் வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி, துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, அன்பு மகன் ரோஹித்வரனுக்காக பாடல் விரும்பி கேட்டு அப்பத்தலை தொட்டிலாக்கலையிலிருந்து ரோஷி வந்திருக்கிறாங்க. இதேவேளை அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டே ருவான்விலிருந்து ஷியாலினி வந்திருக்கிறாங்க. கென்யா மஃபூக் நகர்ந்து நசூர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெடுவலிருந்து மனோ வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தர்ஷக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒழிக்கவிருக்கும் பாடல் இது ஒரு இனிமையான பாடல். காலத்தாலும் அழியாத ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் கேட்ட உடனே அடடா இந்த பாடலா அப்படின்னு சொல்லி யோசிக்க போறீங்க. கரகாட்டத்திறன் கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.

கொட்வின் மேரி தம்பதிகளுடைய செல்வ புதல்வி பிரசில்லா தன்னுடைய பிறந்தநாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா அம்மா மற்றும் பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா மாமா மாமி என்று உற்றார் உறவினர்கள் சங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வாசந்த மெஃபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாக்களிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிலிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதேவிலேயே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இதில் கஸ்கினிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ஆஷா, மகன்மார்களான குஷாலன் அதே போல ஹரிஷ், அக்கா மணிமேகலா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவிலே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பகவந்தலாவிலிருந்து ரேகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. எட்டியாந்தொட்டில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு ஹஷ்வின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. வெதமுடிலிருந்து ஹரிகரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செவ்வாய் ரகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பாடல் தெரிவுகளில் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பண்டார வழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா சாகிற்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஜீவா வேணு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மகன் வானுஜன், மகள் திவாக், அதே போல சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டு கிழதாவிலிருந்து ஜீவப்பிரியா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமை என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிவேந்திரன். இதேவேளை செவ்வாய் ராகம் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ராஜன் வந்திருக்கிறாங்க. பின்னூயா ரொசலந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மனைவி ராஜன், புவனா, மகள் சஞ்சனா, அம்மா பரமேஸ்வரி, அப்பா கேசவன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மீப்பிடி கந்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாங்க. பவனி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை இனி காலை நேர வணக்கம் அக்கா, மத்துக்கம்மா அம்பித்தனிலிருந்து விஜயராஜா வந்திருக்கிறாங்க. பனிமலர், விதுஷான், இமேஷிகா மற்றும் பிரத்விக், சரத்குமார், மெனி உங்கள் பாடல் தெரிவு அருமை என்று பகிர்ந்து கொண்டு மெஸ்கெலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அஜித். அதே போல ஹாய் அக்கா, இனிய காலை நேர வணக்கம். நான் தர்ணிகளிலிருந்து

வந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க சாந்தகுமார். அதே போல சத்குணராஜா, பழனியம்மா, பாதுக்க சின்னத்தம்பி, அதே போல சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்த அமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை புசல்லாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக தாமோதரன் வந்திருக்கிறாங்க. இதே போன்ற நீங்களும் தொடர்ச்சியாக எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் காலை 6 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒலிக்கவிருக்கும் பாடலிருந்து கடலோர கவிதைகள் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில்

2026 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:31 மணியிலிருந்து 12:01 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:31 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:31 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பெருமை, ரிஷபம் செலவு, மிதுனம் புகழ், கடகம் சுகம், சிம்மம் போட்டி, கன்னி பக்தி, துலாம் முயற்சி, விருச்சிகம் அனுகூலம், தனுசு தனம், மகரம் வெற்றி, கும்பம் உயர்வு, மீனம் பக்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பெருமை, ரிஷபம் செலவு, மிதுனம் புகழ், கடகம் சுகம், சிம்மம் போட்டி, கன்னி பக்தி, துலாம் முயற்சி, விருச்சிகம் அனுகூலம், தனுசு தனம், மகரம் வெற்றி, கும்பம் உயர்வு, மீனம் பக்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

அவரை வாழ்த்துவதாக அப்பா சுதா, அம்மா மேகலா மற்றும் தாத்தா, அம்மா, உற்றா, உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை வீடியோ நிகழ்ச்சியின் அன்பான இணைய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு புதுச்சேரி மாவட்டம் கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணிபாலன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் வெதமூலையிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்டுக்கிறான். பாடல் தெரிவித்து ராஜகோபால் இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்காகவும் ஒரு இனிமையான பாடல் ஒழிக்க காத்திருக்கிறது. ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சி வந்து ஒழிப்பீடு செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் இன்று மாலை 5 வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி சிவானி. நன்றி சொந்தங்களே.

வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரம் ரத்னவினுடைய இறுதிக்கிரைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடத்தில் துப்பாக்கி உள்ளிட்ட வழக்கு பொருட்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் இதனோடு இணைந்ததாக வருகிறது. இதனிடத்தில் நீதிமன்ற வெற்றிட விவகாரம் ஜெனீவாவில் அரசுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் என ஜி எல் பீரிஸ் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்துக்கள். பாலின மாற்றை அனுமதிக்கும் சுற்றறிக்கை அடிப்படை உரிமை மனு நிராகரிப்பு என்பதான மற்றொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனிடம் தினமும் குவியல் குவியலாக எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுவதான தகவலை தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறார். அதனிடத்தில் செம்மணிக்கு நாளைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய குழு வருகை தர இருப்பதான தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக உதய கம்மன் பிலம் முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்பான தகவல்கள். இதனிடம் ஜனாதிபதியான குமார் விஜயநாயக்கவுக்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல் போலியானது என்பதான விடயத்தை உதய கம்மன் பில வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனிடத்தில் மர்ம மரணங்களை ராஜபக்சேகளோடு முடிச்சு போடுவதற்கு முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்சே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதும் அவதானிக்கத்தக்கது. முட்டையினுடைய விலை அதிகரித்திருக்கிறது என்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. இதனோடு இணைந்ததாக மேலும் சில செய்திகளும் காணப்படுகின்றன. ஸ்பெயின் உலக சாம்பியனானது குறித்தான தகவல்கள் முக்கிய செய்தியாக இன்றைய தினம் நாளிடுகளில் இடம்பிடித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற செய்திகளில் முதலாவதாக அவதானத்தை செலுத்தப்போகிற செய்தி லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. அனைத்து நபர்களும் இப்போது வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்ற காரணத்தின் அடிப்படையில் பல்வேறு தரப்பினர்களும் புதிதாக வாகனங்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகள் இருந்தார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இன்னும் ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருப்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. வசர ஹயக்கட்டர் அந்தவாக இனிமே பத்த கோட்டி ஹதாக் ஹம்மந்தோட்ட வராயட்டகினா சுப்பிரி வாகன தாக கத்துகிறலா என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. 6 வருடங்களுக்கு வாகனங்களை ஹம்மாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து பெற்றுக் கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் அதற்காக செலுத்தப்படுகிற வரி மாத்திரமே 7 கோடி ரூபாயாக அமைகிறது. எனவே வாகனத்தினுடைய பொறுமதியில் 3 மடங்குக்கும் அதிகமான தொகையை செலுத்த வேண்டியிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறியிருக்கிற தகவலை மையப்படுத்தி இந்த லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. பிரதானமாக ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தினூடாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதிலும் அதிசொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்கின்ற இறக்குமதியாளர்கள் இந்த இறக்குமதி செய்ததற்கு பிறகு அதை தடைத்து நிற்கும் காலத்துக்கு ஏற்ப வரி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதன் மூலமாக தாங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதான கருத்தினை அவர்கள் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் 40,000 மேற்பட்ட வாகனங்கள் இவ்வாறு ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சில வாகனங்கள் இவற்றில் துபாய் போன்ற நாடுகளுக்கு மீள ஏற்றுமதி செய்வதற்காக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அங்கு நடைபெறுகிற யுத்த சூழ்நிலைகள் காரணமாக அவற்றை துபாய் போன்ற நாடுகளுக்கு அனுப்புவதிலும் பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதான தகவல்கள் இவ்வாறு குறிப்பிடுவதோடு இதனிடம் 6 வருடங்களுக்கு முன்பாக இறக்குமதி செய்த வாகனங்கள் தொடர்பிலான விடையும் பற்றி கூறப்படும் போது அந்த வாகனங்களுடைய உண்மையான விலை 2 கோடி ரூபாய் என்றால் இந்த வாகனங்களுக்காக இந்த 6 வருடங்களுக்கும் செலுத்த வேண்டிய வரித்தொகையாக 5 கோடி ரூபாய் அமைகிறது. எனவே இந்த 5 கோடியையும் 2 கோடியையும் இணைக்கின்ற பொழுது வாகனத்தினுடைய பெறுமதி 7 கோடியாக அமைவதன் காரணமாக இது வாகனத்தினுடைய உண்மையான பெறுமதியிலிருந்து 3 மடங்கு அதிகம் என்பதுவே இறக்குமதியாளர்கள் கூறுகிற விடயம். அவ்வாறு எடுக்கிற வாகனங்களை எவ்வாறு நாங்கள் விற்பனை செய்வது என்பதே அவர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சுங்க அதிகாரிகள் தான் இது தொடர்பான தகவல்களை இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே. இதன் மூலமாக பிரதானமாக தரித்து வைத்திருக்கும் காலப்பகுதிக்கு ஏற்ப இந்த வரியினை செலுத்த அதன் மூலமாக தாங்கள் பாதிப்பினை சந்திப்பதாகவே இறக்குமதியாளர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிக பிரதானமான பிரச்சனையாக வாகன இறக்குமதியாளர்களுக்கு இருந்து வருகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இதிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது என்பது குறித்து இப்பொழுது இறக்குமதியாளர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிற நிலையில் ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தினுடைய இந்த விவகாரம்
குறிப்பிட்ட சீன நிறுவனம் ஒன்றுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் இதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுவதோடு இது தொடர்பாக சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா குறிப்பிடும்போது இது தொடர்பில் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவே லங்காதீப பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதன் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனைகள், சர்ச்சைகள், இவற்றிலிருந்து இறக்குமதியாளர்களை விடுவித்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு வேண்டியவாறு இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையாக இது அமையப்பெறுகிறது. இதரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் சிறைச்சாலை கட்டமைப்பில் உள்ள பிரச்சினைகள் ஜனாதிபதி தலைமையில் அதிகாரிகள் ஆராய்வு என்பதான செய்தியும், சிறைச்சாலை கட்டமைப்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்று திங்கட்கிழமை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளை சந்தித்த அவர் அதிகாரிகள் முன்வைத்த கருத்துக்களை நன்கு கேட்டறிந்து கொண்டதுடன் இப்பிரச்சினை அவசரமாக முன்வைக்கக்கூடிய தீர்வுகளையும் இவ்வாறு கேட்டறிந்திருக்கிறார் என்பதுவே முக்கியமான செய்தியாக அமையப்பெறுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தை அடுத்து இவ்வாறு சந்திப்பு ஜனாதிபதியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் அதிகாரிகள் துறைசார் வல்லுநர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே சிறைச்சாலைகளை விரிவுபடுத்தல் மற்றும் சிறைச்சாலைகளை பயன்படுத்தல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களில் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சனா நாயக்கார், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த் விஜயபால, பாதுகாப்பு அமைச்சர் செயலர் யாவேஸ் மார்ஷல், ஓய்வு பெற்ற சம்பத் உயகுந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் செயலர் ஹயேஷா ஜினசேன, சிறைச்சாலைகள் ஆணையர் நாயகம் பிரசாத் ஹேமந்த்குமார் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்று முற்பகல் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இதனிடம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் சிறைச்சாலை வசதிகளை விரிவுபடுத்தல் மற்றும் அதற்காக எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இங்கே கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் தரப்படுகிறது. இதனிடம் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் குறித்தும் அதனிடத்தில் பாதிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை பத்திரம் என்பதான மற்றொரு செய்தியையும் நாங்கள் காணலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் பாதிக்கப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீடு மற்றும் பிற நிவாரணங்களை ஆராய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்படவிருக்கிறது. இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான சம்பவங்களின் போது பாதிக்கப்படும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படுவது வழமையானது. எனினும் நீர்கொழும்பு சம்பவத்துக்காக மேலதிக இழப்பீடு மற்றும் நிவாரணங்கள் வழங்கும் நோக்கிலேயே விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிடுகிறார். இந்த குழு முன்வைக்கும் பரிந்துரைகள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படவிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தார்கள். உயிரிழந்த அதிகாரிகளுக்கு பதவியர்கள் வழங்கப்பட உள்ளன. இவர்களின் இறுதிச் சடங்கு செலவுகளுக்காக ஏற்கனவே தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் காலத்தில் கூடுதலாக ஒவ்வொரு அதிகாரிக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சரினால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடம் மற்றொரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இந்த செய்தியை நாங்கள் வீரகேசரி பத்திரிகை, அதிரத்தில் தமிழன் பத்திரிகை ஆகியவற்றிலிருந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதாக இந்த செய்தி அமைகிறது. நீதியமைச்சர் ஹரிசரன் ஆணைக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சியினால் சபாநாயகரிடம் கையளிக்கப்படவிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தை தடுக்க தவறியதால் அவர் தனது பொறுப்பை சர்வர் நிறைவேற்ற தவறியதை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து இவ்வாறு வலியுறுத்தி வருகிறார்கள் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் இது தொடர்பில் வெளியாக இருக்கிற மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது நீதியமைச்சர் பதவி விலகாத நிலையில் அவருக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்திருக்கிறது. கடந்த வாரம் அது தொடர்பான பிரேரணையில் கைச்சாத்திட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று பாராளுமன்றம் கூடும்போது நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சியினர் சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்க தீர்மானித்துள்ளதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு நீதியமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். ஜனாதிபதியினால் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் முன்னால் சென்று அமைச்சர் சிறைச்சாலை நெருக்கடிக்கான தீர்வு மற்றும் அதனை தடுப்பதற்கான முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். அதில் பதிலளிப்பதென்றால் அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அதனை செய்ய முடியாது, அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும். இவ்வாறான பல கோரிக்கைகளை முன்வைத்தே நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் சமர்ப்பிப்பதாகவும், கூடிய விரைவில் அதனை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதை நாங்கள்
அவதானிக்கலாம். இதுநேரம் மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். புதிய சிறைச்சாலைகளை நிர்மாணிப்பது அரசாங்கத்தின் வெற்றி அல்ல, அது சமூக சீர்கேட்டின் அடையாளம் என்பதாக நாமல் ராஜபக்சே கேகாலை பகுதியில் நடைபெற்ற பொதுமக்களுடனான சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். மோதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பான விவரங்களை சமூக ஊடகங்களை பார்த்தே குறிப்பிட வேண்டும் என நிதியமைச்சர் குறிப்பிடும் நிலைக்கு நிர்வாக கட்டமைப்பு பலவீனமடைந்திருக்கிறது. சிறைச்சாலை நெரிசலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் வினைத்திறனான வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றே குறிப்பிட வேண்டும். புதிய சிறைச்சாலைகளை நிர்மாணிப்பதும் சிறைச்சாலைகளை நிரப்புவதும் அரசாங்கத்தின் வெற்றி அல்ல, அது சமூக சீர்கேட்டின் அடையாளம். எனவே சிறைச்சாலைகளில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் 85% போதைப்பொருள் பாவனை மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பட்டவர்கள் ஆகவே இவர்களுக்கு முறையாக புனர்வாழ்வளிக்க வேண்டும். 2009 யுத்தம் முடிவடைந்தவுடன் விடுதலை புலிகள் அமைப்பின் 12,000 போராளிகளுக்கு முறையான புனர்வாழ்வளிக்கப்பட்டு அவர்கள் சிறந்த முறையில் சமூகமயப்படுத்தப்பட்டார்கள். ஆகவே அதேபோன்று போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களும் புனர்வாழ்வளிக்கப்பட வேண்டும். அது தொடர்பான அனுபவம் எமக்கு இருக்கிறது என்பதாக நாமல் ராஜபக்சே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பதவிக்காலத்தை இலக்காக கொண்ட யாப்பு திருத்தம் நீதித்துறையை பாதிக்கும், சட்டத்தண்ணிகள் சங்கம் நீதியமைச்சருக்கு கடிதம் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. இது தமிழன் பத்திரிகையில் இந்த தகவலை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். நாட்டில் தற்போது பதவியிலுள்ள உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு அரசமைப்பு திருத்தம் கொண்டுவரப்படுமானால் அதன் நோக்கம் மற்றும் உந்துதல் குறித்து தவிர்க்க முடியாத சந்தேகம் எழும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிற அதே நேரத்தில் இத்தகைய நடவடிக்கை நீதித்துறையின் சுயாதீன தன்மையின் மீது பொதுமக்களில் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதிக்கும் என்று தெரிவித்து நீதியமைச்சர் அர்ச்சனன் ஆணைக்காரவுக்கு கடிதம் மூலம் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. நீதியரசர்களின் வயதிலேயே நீடிப்பதற்கான முன்மொழிவு தொடர்பாக இறுதி முடிவை அமைச்சரவை எடுப்பதற்கு முன்னர் நீதியமைச்சர் தனது அறிக்கையையும் அவதானிப்புகளையும் சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. எனவே இதன்போது முன்வைக்கப்படும் கருத்துக்கள் உரிய முறையில் பிரதிபலிக்கப்படுவது அவசியம் எனவும் வலியுறுத்தியிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிப்பது அதற்கான முன்மொழியப்பட்ட அரசமைப்பு திருத்தம் அரசமைப்பு சட்ட ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முன்மொழிவாகும். மேலும் நீதித்துறையின் சுயாதீனம், நீதி நிர்வாகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றின் மீது ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஆரம்பத்திலேயே இந்த முன்மொழிவு தொடர்பாக இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் பரந்த சட்டத்துறை நீதித்துறை உறுப்பினர்கள், நாட்டினதும் வெளிநாடுகளினதும் பல்வேறு சிறந்த சட்ட அறிஞர்கள் மற்றும் முன்னணி சட்டத்தணிகள் அமைப்புகள் வெளிப்படுத்தியுள்ள தீவிரமான கவலைகளை தாங்கள் உரிய கவனத்துடன் பரிசீலிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். 2026 March 30 எங்கள் கடிதத்தின் மூலம் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிப்பதற்காக அரசமைப்பில் திருத்தம் மேற்கொள்ள அரசாங்கம் பரிசீலித்து வருகிறதா என்பதை தெளிவுபடுத்துமாறு தங்களிடம் கோரியிருந்தோம் என்பதை தாங்கள் நினைவு கூறலாம். அந்த கடிதத்தின் பிரதியை எளிதில் மேற்கோள் காட்டும் வகையில் ஏ என குறியிட்டு இணைத்திருக்கிறோம். அந்த கடிதத்துக்கு எந்தவிதமான பதிலும் கிடைக்காத காரணத்தினால் 2026 May 25 திகதியிட்ட மற்றொரு கடிதத்தின் மூலம் இத்தகைய முன்மொழிவுக்கு எதிராக சட்டத்தணிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கி இலங்கை ஜனாதிபதியிடம் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் தனது கருத்தை சமர்ப்பித்தது. அந்த கடிதத்தின் பிரதியும் பி என குறியிட்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. 2025 May 25 திகதியிட்ட அந்த கடிதத்தில் 1978 அரசியலமைப்பு அமலுக்கு வந்ததிலிருந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயது மாற்றமின்றி இருந்து வருவதாக அந்த அரசியலமைப்பு விதிகளை மாற்ற வேண்டிய கட்டாயமான நிறுவன தேவை ஒன்றும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இரு நீதிமன்றங்களின் அங்கீகரிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை அண்மையில் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் நீதித்துறையின் திறன் மற்றும் பணிச்சுமை தொடர்பான எந்தவொரு கவலையும் கணிசமான அளவில் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தற்போது பதவியுள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட அரசமைப்பு திருத்தம் ஒன்று கொண்டுவரப்படுமானால் அதன் நோக்கம் மற்றும் உந்துதல் குறித்து தவிர்க்க முடியாத சந்தேகங்கள் எழும். இத்தகைய நடவடிக்கை நீதித்துறையின் சுயாதீன தன்மையின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதிக்கும். ஏனெனில் நீதித்துறையின் சுயாதீன தன்மை என்பது நடைமுறையில் அது உண்மையாகவே சுயாதீனமாக இருப்பதையும் எந்தவிதமான செல்வாக்கு சார்பு அல்லது அழுத்தங்களுக்கும் உட்படாமல் செயல்பட என்ற பொதுமக்களின் நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்டதாகும். மேலும் நீதித்துறையை பாதிக்கும் அரசமைப்பு திருத்தங்கள் ஒருபோதும் தற்காலிக சூழ்நிலைகளுக்காக பதிலாகவோ அல்லது திட்டமிடப்படாத அவசரகால முறையிலோ மேற்கொள்ளப்படக்கூடாது. இவ்வாறான அரசமைப்பு சட்ட முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தங்கள் அவற்றின் அவசியத்தை நிரூபிக்கும் நிறுவன ரீதியான தேவையும் வெளிப்படையான பொதுநல நியாயப்படுத்தலும் விரிவான மற்றும் நியாயமான பங்குதாரர் ஆலோசனைகளும் உள்ள போதே மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அரசியலமைப்பு ஆட்சி முறையின் மீதான மக்களின் நம்பிக்கை திருத்தத்தின் உள்ளடக்கத்தைப் போலவே அது எவ்வாறு முன்வைக்கப்படுகிறது என்ற செயல்முறையும் சார்ந்திருக்கிறதே. இரண்டு கடிதங்களுக்கும் இதுவரை எங்களுக்கு எந்தவிதமான பதிலோ அல்லது அதிகாரப்பூர்வமான கருத்துக்களோ கிடைக்கவில்லை. இதற்கிடையில் இந்த முன்மொழிவு பொதுமக்கள் மத்தியில் பரவலான விவாதத்துக்கும் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான தீவிர கவலைக்கும் உள்ளான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. நீதி நிர்வாகத்துடன் தொடர்புடைய ஏறத்தாழ அனைத்து தரப்பினரிடமிருந்தும் இதற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிலான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது என்பதை நியாயமாக கூறலாம். இந்த கவலைகள் இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தை மட்டுமே தாண்டி நீதித்துறை உறுப்பினர்கள்
நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், மூத்த சட்ட வல்லுநர்கள், புகழ்பெற்ற கல்வியாளர்கள் மற்றும் சர்வதேச அளவில் மதிப்புமிக்க சட்ட அமைப்புகளையும் உள்ளடக்கியதாகும். இந்த தரப்பினரின் கவலைகளை இந்தியாவின் மூத்த சட்டத்தரணி லோ ஏஷியா அமைப்பின் முன்னாள் தலைவர் மற்றும் இந்திய சட்டத்தரணிகள் சங்கத்தின் துணைத் தலைவரான ஷியாம் திவான் அண்மையில் மிகவும் பொருத்தமாக பின்வருமாறு சுருக்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மூன்றாவது ஒரு அளவுகோலை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கு நான் இஸ்மெல் டெஸ்ட் என்று பெயரிடுகிறேன். பல தசாப்தங்களாக அனுபவமிக்க மதிப்புக்குரிய சட்ட வல்லுநர்களை கொண்ட சட்டத்தரணிகள் சங்கம் எது சரி எது தவறு என்பதை உணரும் ஆழ்ந்த உள்ளுணர்வை வளர்த்திருக்கிறது. இன்றைய அரசியலமைப்பு சூழலில் ஏதோ தவறாக மனம் வீசுகிறது என்று தோன்றும் போதும் மக்களுக்கு சட்டத்தரணிகள் ஒரு நம்பகமான வழிகாட்டியாக அமைகிறது. நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதிக்கும் ஏதோ தவறு நடைபெறுகிறது என்பதை சட்டத்தரணிகள் சங்கம் உணர்கிறது. உயர்நீதிமன்ற நீதேசனின் ஓய்வெறும் வயதை உயர்த்துவதன் மூலம் அரசியலமைப்பு திருத்தம் இந்த முயற்சி அந்த இஸ்மெல் டெஸ்ட் சோதனையில் தோல்வியடைகிறது. 2026 ஜூலை 14 தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னர் அமைச்சரவை பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த முன்மொழிவு தொடர்பாக இறுதி முடிவை அமைச்சரவை எடுப்பதற்கு முன்னர் நீதியமைச்சர் தனது அறிக்கையும் அவதானிப்புகளையும் சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறோம். இந்த முன்னேற்றம் இறுதியில் அமைச்சரவையின் முன் சமர்ப்பிக்கப்படும் எந்த அறிக்கையும் நீதித்துறையில் அனுபவம் ஆழ்ந்த புரிதலும் கொண்ட முக்கிய பங்குதாரர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டிய ஒரு முக்கியமான வாய்ப்பை உருவாக்குகிறது. இந்த விடயத்திலும் இதனுடன் தொடர்புடைய பிற விடயங்களிலும் அவர்கள் புறநிலையான கருத்துக்களையும் பயனுள்ள பதில்களையும் வழங்கக்கூடியவர்கள் என்பதால் அவர்களது கருத்துக்கள் உரிய முறையில் பிரதிபலிக்கப்படுவது அவசியமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சட்டத்தரணிகள் சங்கம் இவ்வாறு நீதியமைச்சருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற தகவல்கள் ஆகியவை அமையப்படுகின்றன. இதனிடம் வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது. நீதிமன்ற வெற்றிட விவகாரம் ஜெனிவாவில் எதிரொலிக்கும், சர்வதேச மட்டத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. எனவே உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் காணப்படும் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புமாறு சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ள போதும் இதுவரை அது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இது இலங்கையின் நீதிமன்றங்கள் குறித்த சர்வதேசத்தின் கௌரவத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த விடயம் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் கூட்டு எதிர்க்கட்சி நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவரால் இந்த கருத்தை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிபதிகளின் பணிக்காலத்தை 2 நீடிப்பது குறித்த கலந்துரையாடல் தற்போது சமூகத்தில் எழுந்துள்ளது. இது தொடர்பான பல்வேறு விவாதங்களும் கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய கோரிக்கை யாரிடமிருந்தும் முன்வைக்கப்படவில்லை. சிவில் சமூகம், சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக சமூகம் உட்பட பலர் இந்த தீர்மானத்துக்கு தமது கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எவ்வித நிச்சயத்தன்மையும் இல்லை. பிற நாடுகள் இத்தகைய மாற்றங்களை செய்யும்போது குறைந்தது 1.5 அரசாங்கத்தின் முன்மொழிவுகளை முன்வைத்தே பொதுமக்களின் கருத்துக்களை கூறுவதே மரபாகும். உதாரணமாக ஐக்கிய ராஜ்யத்தில் இத்தகைய ஒரு விடயத்துக்காக 18 காலத்துக்குள் சுமார் 1200 கருத்துக்கள் பெறப்பட்டன. ஆனால் எமது நாட்டில் அத்தகைய வெளிப்படைத்தன்மை இல்லை. அரசாங்கத்தின் முன்மொழிவு என்ன என்பது கூட எவருக்கும் தெரியாது. மேலும் இதை நீதிபதிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்த முடியாது. அவ்வாறில் முழு அரசு சேவை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், குறிப்பாக மருத்துவ நிபுணர்கள் போன்றோருக்கும் இந்த சலுகையை வழங்க வேண்டும். இதுகுறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இதுவரை எவ்வித கவனமும் செலுத்தப்படாத ஒரு முக்கிய விடயமாக உள்ளது. அதாவது ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை தொடர்பு விசாரணை குழு ஒன்றை நியமித்திருக்கிறது. இது மிகவும் விசேடமான ஒரு நடவடிக்கையாகும். இத்தகைய நடைமுறையை வேறு எந்த நாட்டுக்கு எதிராகவும் அவர்கள் பின்பற்றியதில்லை. இலங்கை அரசாங்கம் எமது நாட்டின் அரசியல் தலைவர்கள் மற்றும் முப்படை தளபதிகளுக்கு எதிராக அவாண்டமான குற்றச்சாட்டுகளை சர்வதேச மட்டத்தில் முன்வைத்திருக்கிறது. இந்த பேரவை இலங்கைக்கான விசேட பொறிமுறை ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதன் நோக்கம் உலகம் முழுவதும் சென்று முப்படை தளபதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எதிராக சாட்சியங்களை திரட்டுவதாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் சில நாடுகள் இது பண விரயம் என்று கூறி இதனை எதிர்த்தன. இருப்பினும் அவற்றை பொருட்படுத்தாமல் அவர்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்தார்கள். எமது அரசாங்க காலத்தில் இந்த பிரச்சனை எழுந்தபோது நாங்கள் மிக தெளிவான பதிலை கொடுத்தோம். இலங்கை மீது எந்த ஒரு வெளிநாட்டு நீதிமன்றமும் தலையிட தேவையில்லை என்பதே எமது நிலைப்பாடாக இருந்தது. ஏனென்றால் அனைவருக்கும் கௌரவமான ஒரு நீதித்துறை எமது நாட்டில் இருந்தது. சர்வதேச ரீதியில் நம்பிக்கை வென்ற புகழ்பெற்ற நீதித்துறையை நாம் கொண்டிருந்தோம். எமது நீதித்துறை உலகத்தின் கௌரவத்துக்கு பாத்திரமான ஒன்றாக இருந்தது. அதுவே எமது பலமாகவும் இருந்தது. ஆனால் இன்று நீதித்துறையை அப்பட்டமாக அரசியலாக்கப்படுகிறது. எனவே சில நீதிபதிகளை வீட்டுக்கு அனுப்புவதும் சிலருக்கு மேலும் 2 பதவிக்காலம் வழங்குவதும் நடைபெறுகிறது. உயர்நீதிமன்றத்தில் 4 வெற்றிடங்களும் மேன்முறை நீதிமன்றத்தில் 4 வெற்றிடங்களும் உள்ளன. இந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் வைத்திருப்பதன் மூலம் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைகிறது. வழக்குகளை தேங்கிக் கிடப்பதாக கூறி அரசியலமைப்பு திருத்தும் அரசாங்கம் ஏன் இந்த வெற்றிடங்களை நிரப்பவில்லை? நிறைவேற்ற அதிகாரி பொறுப்பான இந்த விடயத்தை செய்யாமல் இருப்பதற்கு ஏதேனும் மறைமுக திட்டம் உள்ளதா? சட்டத்தரணிகள் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் அரசாங்கம் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. இது இலங்கை நீதிமன்றங்கள் குறித்து சர்வதேச பிம்பத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதாக ஜி பீரிஸ் இவ்வாறு கூறியிருப்பதோடு செப்டம்பர் மாதம் ஜெனிவாவில் மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த அமர்வு நடைபெறவுள்ளது. இந்த விடயம் இலங்கைக்கு சர்வதேச மட்டத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. இதேநேரம் அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். போலீஸ் மரியாதையுடன் பொருளையில் சி டி விக்ரமரத்னவின் இறுதிக் கிரியைகள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது.
கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்த இலங்கையின் 35வது போலீஸ் மாதிபரான சிடி விக்ரமரத்னவின் இறுதிக் கிரைகள் நேற்றைய தினம் ஒருவேளை பொதுமையானத்தில் உத்தியோகபூர்வமாக போலீஸ் மரியாதையுடன் இடம்பெற்றிருக்கின்றன. தனியார் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரின் பொது உடலுக்கு போலீஸ் மரியாதை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து குடும்பத்தார், உறவினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரின் கண்ணீருக்கு மத்தியில் பூத உடல் பொருளை பொதுமையானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. மாலவே தலாக் என பராக்கிரம பாவத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டில் வைத்து கடந்த 17ஆம் தேதி காலை முன்னாள் போலீஸ் மாதிபர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டு முல்லரியா கொழும்பு கிழக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கிறார். அவர் தனது மெய்ப்பாதுகாவலரின் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மாலவே போலீசார் இணைந்து விசேட போலீஸ் குழுக்கள் ஊடாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. இந்த நிலையில் தனது மகன் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற விவகாரம் ஒன்றின் காரணமாக அவர் கடும் மன உளைச்சல் இருந்ததாக அவரது மனைவி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். போலீஸ் சேவையில் 35வது போலீஸ் மாதிபரான சிடி விக்ரமரத்ன போலீஸ் வரலாற்றில் புலனாய்வு அதிகாரி ஒருவராக பணியை தொடங்கி போலீஸ் மாதிபர் நிலையை அடைந்த முதலாவது அதிகாரியாவார். 1963 மார்ச் 26 பிறந்த இவர் கொழும்பு ஆனந்தா கல்லூரி உள்ளிட்ட பாடசாலைகளின் பழைய மாணவர் ஆவார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பின்னர் 1986 ஜூன் 16 உதவி போலீஸ் அத்தியட்சராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்டார். 2020 நவம்பரில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனால் இவர் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் 2023 ஓய்வு பெற வேண்டிய நிலையில் 4 முறை சேவை நடிப்புகளை பெற்று 2023 நவம்பர் 27ஆம் தேதி அன்று சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரேத பரிசோதனைகளின் பின்னர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபரின் பூத உடல் புரையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பிற்பகல் 3 மணியளவில் பௌத்த மத வழிபாடுகள் இடம்பெற்று மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மாலை 4 மணியளவில் முன்னாள் போலீஸ் மாதிபரின் பூத உடல் அடங்கிய பிள்ளை அவரது குடும்பவர்களால் தனியார் மலர்ச்சாலையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு போலீசாரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொதுமையானத்தின் முன்பாக மாலை 4:15 போலீசாரின் மரியாதை அணிவகுப்பை தொடர்ந்து அன்னாரது பூத உடல் தாங்கிய பிள்ளை வாகனத்தில் வைக்கப்பட்டு போலீஸ் அணிவகுப்போடு மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் ஏனைய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலரும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருந்ததோடு அவர் இந்நாட்டுக்கு வழங்கிய சேவையை நினைவூட்டி அவரது சேவைக்கான கௌரவத்தையும் வழங்கியிருந்தார்கள். குடும்பத்தாரின் ஆறா துயரத்தோடும் அங்கு கூடியிருந்தவரது கண்டிருக்கும் மத்தியிலும் அன்னாரின் பொதுவுடல் நேற்றைய தினம் பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவரது பொதுவுடல் அஞ்சலிக்காக தனியார் மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசம், முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சே, மஹிந்தா மரவீர டட்லி சிறிசேன, முன்னாள் போலீஸ் மாதிரி தேசபந்தத்தின் கொண்டுள்ளோரும் நேற்றைய தினம் சிரந்தி ராஜபக்சே, ரவிக்கர நாயக், சனத் ஜெயசூரிய, நவீன் திசாநாயக், வஜிர அபயவர்தன, சரத் வீரசேகர், எஸ் எம் சந்திரசேன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் இந்திய உயர்சாணிகரான அதிகாரிகள் முக்கிய அதிகாரி பிரதிநிதிகளும் நேற்றைய தினம் போலீஸ் மாதிபருக்கு தங்களது இறுதி மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மைத்ரி வீட்டுக்கு செல்ல விரும்பிய விக்ரமரத்ன என்பதான ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. முன்னாள் போலீஸ் மாதிபர் சந்தன விக்ரமரத்ன என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். குறிப்பாக நான் ஜனாதிபதியாக பதவியாக வைத்த காலத்தில் தான் அவர் பதில் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதாக அவர் நேர்மையாகவும் நற்குணங்களுடனும் அமைதியாகவும் சாந்தமாகவும் பணியாற்றினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சிடி விக்ரமரத்ன புதிர் கருதி மரியாதை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் ஏற்படும் பிரச்சனைகள், மோதல்கள் மற்றும் சில சமயங்களில் அரசியல் தலைவர்கள் பிளவுபட்டு பல்வேறு விடயங்களை போலீஸ் மாதிபரிடம் கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர் யாரையும் கோபத்துக்குள்ளாக்கவில்லை என்பதோடு யாரையும் பகைத்துக் கொள்ளவில்லை. அறங்கலைய போராட்ட காலத்தில் கூட மிக திறமையாக செயற்பட்டார். இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் 2-3 வாரங்களுக்கு முன்பு அவர் எனது மற்றொரு நண்பரான ரங்க கலன்சூரிய மற்றும் சில நண்பர்களுடன் சந்தித்து 2-3 மணி நேரம் பல விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தை முடிந்து நான் போகும்போது, சார் நான் உங்களுடைய வீட்டு பக்கமும் வந்து போக வேண்டும், சும்மா ஒரு கோப்பி குடிப்போம் சார் என்று கூறினார். எனவே அவருடைய இந்த மறைவு இவ்வாறு நடக்கும் என்று என்னால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை என்று மைத்ரிபால சிறிசேன கூறுகிறார். 2 வாரங்களுக்கு முன்புதான் அவரை சந்தித்து பல மணி நேரம் ஒன்றாக இருந்ததால் இந்த செய்தியை கேட்டதும் எனது மனதே மிக ஆழமாக பாதித்ததோடு பெரும் மனவேதனையை தந்தது. அரசேவைக்கும் போலீஸ் துறைக்கும் இனிய சேவைகளுக்கும் மிகவும் முன்மாதிரியான ஒருவர் அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். எனவே தனிப்பட்ட முறையிலும் நான் பிரித்துவப்படுத்தும் அனைத்து மக்களின் சார்பிலும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சிடி விக்ரமரத்னவின் பொது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே நேரம் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் குறித்தான நீதிமன்ற உத்தரவுகள் எவ்வாறு அமைந்திருக்கு என்பது பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு தகவல் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். துப்பாக்கி உள்ளிட்ட வழக்குப் பொருட்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு என்பதாக விதி செய்தி அமையப்படுகிறது. முன்னாள் போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டு காயம் காரணமாக உயிரிழந்த சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட காரணம் என சந்தேகிக்கப்படும் 9mm ரக துப்பாக்கி, அதற்கான மெகசின் உள்ளிட்ட குற்றத்துடன் தொடர்புடைய அனைத்து வழக்குப் பொருட்களையும் எதிர்வரும் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நேற்று கடுவலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மாலபே போலீசாரால் இதற்கு முன்னர் நீதிமன்றத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த B164-26 என்ற வழக்குக்கு அமைய மேல்மாகாண தெற்கு விசேட புலனாய்வு பிரிவினால் நகரத்தில் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் மேற்படி வழக்கு கடுவல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாசம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் மேல்மாகாண தெற்கு விசேட புலனாய்வு பிரிவுக்கு இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் குறித்த வழக்குப் பொருட்களை அரசு ரசாயன பகுப்பாய்வுகளிடம் அனுப்பி அது தொடர்பான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் இதன்போது மேலும் உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கு தொடரான மேல்மாகாண தெற்கு விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மண்டல் முன்னிலையாக விளக்கம் அளிக்கையில் முன்னாள் போலீஸ் அதிபர் சிறுவிக்ரமத்தினர் துப்பாக்கிச் சூட்டும் காய காரணமாக உயர்ந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை மாலபே போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணைகளை மேல்மாகாணத்திற்கு விசேட புலனாய்வு பிரிவின் கீழ் அப்பொறுப்பேற்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 125வது பிரிவின் கீழ் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய மேல்மாகாணத்திற்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார்கள். அதிகாரிகள் தொடர்ந்து விடயங்களை முன்வைக்கையில் முன்னாள் போலீஸ் மாதிபரின் மரணம் தொடர்பில் மாலபே போலீசாரினால் இதுவரை காலம் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து விசாரணை பணிகளையும் தமது பிரிவின் கீழ் பொறுப்பேற்பதற்கான அனுமதியை வழங்குமாறு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். மேல்மாகாணத்திற்கு விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த கடுவல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச முன்னாள் போலீஸ் மாதிபரின் மரணம் தொடர்பில் இதுவரை மாலபே போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை மேல்மாகாணத்திற்கு விசேட புலனாய்வு பிரிவின் கீழ் பொறுப்பேற்பதற்கு நீதிமன்ற அனுமதி வழங்க உத்தரவிட்டிருந்தார். துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட காரணம் என சந்தேகிக்கப்படும் 9mm ரக துப்பாக்கி, அதற்கான மெகசின் உள்ளிட்ட குற்றத்துடன் தொடர்புடைய அனைத்து வழக்குப் பொருட்களையும் எதிரும் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் குறித்த வழக்குப் பொருட்களை அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி அது தொடர்பான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பது முக்கியமான தகவல். இந்நேரத்தில் எதிர்க்கட்சித் தரப்பில் பிரசாத் ஸ்ரீவர்தன ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். மர்மமான உயிரிழப்புகளை தற்கொலை என்று அடையாளப்படுத்தும் முயற்சி என்பது அவருடைய குற்றச்சாட்டாக அமைகிறது. முன்னாள் போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்ன தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை சமூகம் ஏற்படுத்திய நபர் யார் என்பதை முதலில் விசாரிக்க வேண்டும். மர்மமான உயிரிழப்புகளை தற்கொலை என்று குறிப்பிட்டு விசாரணை கோப்புகளை மூடி மறைப்பதற்கான முயற்சிகளே எடுக்கப்படுகின்றன என்பது அவருடைய குற்றச்சாட்டாக அமைகிறது. எனவே முன்னாள் போலீஸ் அதிபர் தற்கொலை செய்து கொண்டதாக ஊடகங்கள் தான் செய்தி வெளியிடுகின்றன. போலீஸ் விசாரணைகளில் அவ்வாறு ஏதும் குறிப்பிடப்படவில்லை. நீதிமன்றமும் அவ்வாறு ஏதும் அறிவிக்கவில்லை. இந்த மர்மமான மரணம் தற்கொலை என்று முதலில் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டது யார் என்பதை முதலில் ஆராய வேண்டும். நாட்டின் போலீஸ் அதிபராக பதவி வகித்த ஒருவர் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்று குறிப்பிடுவதை ஏற்க முடியாது. தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு பாரதூரமான பிரச்சனைகள் ஏதும் இருக்கவில்லை என்று அவரது குடும்பத்தார் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இவ்வாறான பின்னணியில் இதனை தற்கொலை என்று குறிப்பிடுவது ஏற்க முடியாது. அண்மை காலமாகவே பிரதான வழக்குகளின் சாட்சியாளர்கள் மற்றும் பிரதிவாதிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பதை அவதானிக்க முடிகிறது. இவற்றை தற்கொலை என்று குறிப்பிட்டு கோப்புகளை மூடும் முயற்சிகளே தற்போது இடம்பெறுகிறது என்பதான கருத்தினை பிரசாத் சிறிவர்தன இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இதனத்தில் நாமல் ராஜபக்சே தெரிவித்த ஒரு கருத்தினை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. மர்ம மரணங்களை ராஜபக்சேக்களோடு தொடர்படுத்துவதற்கு அரசு முயற்சி என்பதுவே இந்த கருத்தாக அமைகிறது. நாட்டில் தற்போது அடிக்கடி நிகழும் உயர் அதிகாரிகளின் சர்ச்சைக்குரிய மரணங்களை ராஜபக்சேக்களோடு தொடர்படுத்த அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவரால் இந்த கருத்து இவ்வாறு கூறப்படுகிறது. நாட்டில் தற்போது நிகழும் எந்த ஒரு பாதகமான சம்பவத்துக்கும் ராஜபக்சே குடும்பம் காரணம் என கூறும் அரசாங்கம் ராஜபக்சின் ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேச மறுக்கிறது. நாட்டில் நிகழும் சர்ச்சைக்குரிய மரணங்களை ராஜபக்சனுடன் இந்த அரசாங்கம் தொடர்படுத்துகிறது. ஆனால் மஹிந்த ராஜபக்சே அவருடைய ஆட்சிக் காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை நெடுஞ்சாலைகள் மற்றும் மாபெரும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டமை குறித்து கவனம் செலுத்தவில்லை. மாறாக எல்லா தீமைகளுக்கும் ராஜபக்சே குடும்பமே காரணம் என கூறுகிறார்கள். மேலும் போரில் வெற்றி பெற்றது அர்ப்பணித்த போர் வீரர்களையும் புலனாய்வு அதிகாரிகளையும் சிறையில் அடைத்து அரசியல் பழிவாங்கல் இந்த அரசாங்கம் ஈடுபடுகிறது. உயிர்த்தி ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்பான கோப்புகளை மறைத்த அதிகாரிகள் தற்போது அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் இருந்து கொண்டு உண்மையான குற்றவாளிகளை தேடுவதற்கு பதிலாக அரசியல் நாடகங்களை இறங்கேற்றி வருவதாகவும் நாமல் ராஜபக்சே இவ்வாறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இது தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது. பாலின மாற்றை அனுமதிக்கும் சுற்றறிக்கை, அடிப்படை உரிமை மனு நிராகரிப்பு, பிரதமர் நீதியரசர் தலைமையிலான ஆயம் நேற்று தீர்ப்பளித்தது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது.
உயிரியல் அடிப்படையின்றி அறுவை சிகிச்சை மூலம் ஆண்களும் பெண்களும் தங்கள் பாலினத்தை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கும் சுற்றறிக்கைகளையும் சட்டங்களையும் ரத்தாக்க கோரி முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்காமலேயே உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்திருக்கிறது. இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரியான சாந்த ஜெயதிலக தாக்கல் செய்த மனு பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வின் முன் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உயிரியல் அடிப்படை எதுவாக இருந்தாலும் மருத்துவ அறுவை சிகிச்சை மூலம் ஒருவர் தனது பாலினத்தை மாற்றிக்கொள்ள சட்டப்பூர்வமான தகுதி இல்லை என்று அந்த மனுவில் மனுதாரர் சாந்த ஜெயதிலக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மாண்புமிகு நீதிபதி அவர்களே, 2015 ஆண்டின் சுகாதார சேவைகள் தலைமை பணிப்பாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதலின்படி ஒரு மனநல மருத்துவரின் பரிந்துரை சான்றிதழின் அடிப்படையில் அறுவை சிகிச்சை மூலம் ஒருவர் தனது பாலின அடையாளத்தை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது முற்றிலும் சட்டத்துக்கு முரணானது. இந்த வழியில் பாலின மறுசீரமைப்பு செய்து கொள்பவர்களுக்கு புதிய பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் தேசிய அடல் அட்டைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுவும் முற்றிலும் தவறானது என்றும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதே நேரம் சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து அரசமைப்பின்படி அடிப்படை உரிமை மீறப்பட்ட ஒரு மாதத்துக்குள் மட்டுமே இந்த அந்த உரிமைகள் தொடர்பான மனுவை தாக்கல் செய்ய முடியும். இருப்பினும் இந்த மனுதாரர் 2015 முதல் 2024 வரை வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகளை நீதிமன்றத்தில் எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் இந்த வழக்கை 2026 தாக்கல் செய்கிறார். அதன்படி இது காலாவதியான வழக்கு என்று கூறினார். அதன்படி பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சம்பந்தப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்யுமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். அதன் பிறகு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த டாக்டர் ராதிகா குமாரசாமி மற்றும் பிறர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தில் சில சமர்ப்பணங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த மனுவின் மூலம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 2024 ஆண்டின் 37 இலக்க மகளிர் அதிகாரம் அளித்தல் சட்டத்தை செல்லாதாக்க வேண்டும் என மனுதாரர் கூறியிருக்கிறார். இது பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். சபாநாயகரில் கையொப்பமிட்டதிலிருந்து இது நாட்டின் சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மனுதாரர் கூறியுள்ளபடி சட்டப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்ட அத்தகைய ஒரு சட்டத்தை செல்லத்தகாததாக்க உத்தரவுகளை பிறப்பிப்பது சாத்தியமில்லை. இது மக்களின் இறையாண்மைக்கு முரணானது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகு மகளிர் ஊடக கூட்டமைப்பின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் இந்த மனுவில் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரதிவிதியாக பெயரிடப்பட்டுள்ளார். அது முற்றிலும் தவறானது. அரசமைப்பின் 35வது சரத்து ஜனாதிபதிக்கு எதிராக இந்த வழக்கம் தொடர முடியாது என்று தெளிவாக கூறுகிறது. சட்டமாதிபரை பிரதிவாதியாக ஆக்குவதன் மூலம் மட்டுமே ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர முடியும். இருப்பினும் அந்த சட்டவிதி இந்த மனுவில் பின்பற்றப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார். அதன்படி இந்த மனுவை ஏற்க முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி பகிரங்கமாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகு ஆலோசகர் புலஸ்தி ஹேவமானே மற்றும் பிற சட்டத்தரணிகள் பல இடைநிலை மனுதாரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்தார்கள். இடைநிலை மனுதாரர்கள் தங்கள் உரைகளை முடித்த பின்னர் பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்ம சூரசேன மனுதாரரை நோக்கி இந்த சட்டம் எவ்வாறு அடிப்படை மனித உரிமைகளை மீறுகிறது என்பதை நீங்கள் குறிப்பாக விளக்கவில்லை என்று இடைநிலை மனுதாரர்கள் கூறியிருக்கிறார்கள். இதன் மூலம் உங்கள் அடிப்படை மனித உரிமைகள் எவ்வாறு மீறப்படுகின்றன என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மனுதாரர் சாந்த ஜெயதிலக பதிலளித்திருக்கிறார். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, 2015 முதல் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகள் எந்த ஒரு பெண்ணும் அல்லது ஆணும் தங்கள் பாலின அடையாளத்தை மாற்றிக்கொள்ள வாய்ப்பளிக்கின்றன. இது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையின்படி செய்யப்படுகிறது. உயிரியல் அடிப்படை இல்லாமல் அத்தகைய பாலின அடையாளங்களை மாற்றுவது சாத்தியமில்லை. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது முற்றிலும் சட்டத்துக்கு எதிரானது. அப்போது பிரதம நீதியரசர் மனுதாரரிடம் மற்றொரு கேள்வியும் எழுப்பி, சரி அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளித்த மனுதாரர், இதுதான் பிரச்சனையா, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு அத்தகைய சுற்றறிக்கைகளை வெளியிட சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை, அதைத்தான் நான் கூறுகிறேன் என்றார். அனைத்து தரப்பினரும் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட பிரதம நீதியரசர் தலைமையிலான அமர்வு இந்த மனு தொடர்பாக இடையீட்டு மனுதாரர்கள் எழுப்பிய ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய முடிவு செய்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே பாலின மாற்று குறித்தான விடயம் ஏற்கனவே அனுமதிக்கும் சுற்றறிக்கைக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அது பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்ம சூரசேன மற்றும் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வின் முன் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பேசப்பட்ட விடயங்களாக அமைகிறது. கடைசியில் பிரதமர் நீதியரசர் தலைமையிலான ஆயம் நேற்று இதற்கு எதிரான தீர்ப்பதாக இந்த அடிப்படை மனு நிராகரிக்கப்படுகிறது என்பதான தீர்ப்பினை அளித்திருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. வீரகிசிற்பத்தில் இந்த தகவலை நாங்கள் எடுத்துக் கொள்ள இருக்கிறோம். இதுவும் ஒரு பிரதான செய்தி. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 15 வருடங்கள் விளக்கமிறல் இருந்தவருக்கு பிணை என்பதாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம்.
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சுமார் 15 வருடங்களாக விளக்குமுறல் வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவருக்கே பிணை வழங்கி மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. முறையான வழக்கு விசாரணைகள் எதுவுமின்றி இவ்வாறு நீண்ட காலம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தமையானது அவரை பிணையில் விடுப்பதற்கு போதுமான விசேட சூழலை காணப்படுவதாக தெரிவித்து நீதிமன்றம் இதன்போது தீர்ப்பளித்திருக்கிறது. குறிப்பாக பிரதிவாதியை பிணை மனுவை தாக்கல் செய்யும்போது சுமார் 15 வருட காலம் சிறை வைக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் அவர் கைது செய்யப்படும் போது 26 வயது இளைஞராக இருந்தார் எனவும் வழக்கு விசாரணை எதிர்பார்த்து அவரது இளமைக்காலத்தின் மிக முக்கியமான பகுதி சிறையிலேயே கழிக்க நேரிட்டது எனவும் குறிப்பிடப்படுகிறது. நீண்ட காலமாக விசாரணை செய்யப்பட்டு வரும் இந்த பயங்கரவாத வழக்கின் மூன்றாவது பிரதிவாதியான தம்பியா பிரகாஷ் அல்லது தனுஷ் என்பவருக்கு பிணை வழங்குவதை நிராகரித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவை ரத்து செய்தே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பானது நீதிபதிகளான பிரதீப் ஹெட்டியாரஜ் மற்றும் பி குமாரரத்னம் ஆகியோர் அடங்கிய நீதிசர்கள் அமர்வு இந்த உத்தரவை அறிவித்திருக்கிறது. கடந்த 2009 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட இந்த பிரதிவாதிக்கு எதிராக 2012 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதையும் குறித்த குற்றப்பத்திரிகையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 115 குற்றச்சாட்டுகளும் அவசரகால சட்ட விதிகளின் கீழ் மேலும் 115 குற்றச்சாட்டுகள் என மொத்தம் 230 குற்றச்சாட்டுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதோடு வழக்கின் சாட்சியாளர்களாக 106 பேர் பெயரிடப்பட்டிருந்தார்கள். இதற்கமைய கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிரதிவாதிக்கு 2,00,000 ரூபாய் ரொக்கப்பிணை தலா 5,000,000 ரூபாய் பெறுமதியான 4 சரீரப்பிணைகள் விதித்து பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இரு வாரங்களுக்கு ஒருமுறை போலீஸ் தலைமையகத்துக்கு பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக கையொப்பமிடுமாறும் மற்றும் பிரதிவாதியின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் பிணை நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்படி நிபந்தனைகளை மீறு பட்சத்தில் பிணை ரத்து செய்யப்படும் எனவும் நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. கடந்த 2022 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களின் மூலம் பாராளுமன்றத்தினால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் 15 பி பிரிவு உள்ளடக்கப்பட்டு விசேட நிலைமைகளின் கீழ் பிணை வழங்குவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் மேல்நீதிமன்றம் பிணையை நிராகரித்த போது அந்த திருத்தத்தின் சட்டத்தின் நோக்கத்தை முழுமையாக கருத்தில் கொள்ளவில்லை என மேல்முறையீட்டு நீதிமன்றம் இதன்போது அவதானித்திருக்கிறது. எனவே ஏற்கனவே விசேட நிலைமைகளின் கீழ் இவ்வாறு பிணை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டதை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை. எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதனை கவனத்தில் கொண்டே இவ்வாறு பிணையில் செல்ல அனுமதித்திருக்கிறது. பிரதிவாதி கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு வயது நிரம்பிய மகள் இருந்ததாகவும் இது நீண்ட கால தடுப்பு காவல் காரணமாக அவரது குடும்பத்தினருக்கு அவரது அரவணைப்பும் பாதுகாப்பும் இல்லாது போயுள்ளதாகவும் தீர்ப்பில் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் பிரதிவாதி சார்பில் சட்டத்தரணி அருண மதுசங்கருடன் சட்டத்தரணி அஸ்திக தேவேந்திர முன்னிலையாக இருந்ததோடு சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அனுபாடி சில்வா முன்னிலையாக இருந்தவை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த தகவல் அமைகிறது. இதன மற்றும் ஒரு வழக்கு குறித்தான தகவல், அல்மேதாவின் கொலை வழக்கு கோப்பை நீதிமன்ற பெட்டகத்தில் வைக்குமாறு பத்தேகம் அணிதவான் உத்தரவு என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. இரு கரங்கள் மற்றும் கால்கள் குங்கிரீட் தூணில் கட்டப்பட்ட நிலையில் கிங்கனையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட அல்மேதா எனப்படும் பாதாள உலக குழுவின் முக்கிய துப்பாக்கிதாரியின் கொலை வழக்கு கோப்பையை நீதிமன்ற பெட்டகத்தில் வைக்குமாறு பத்தேகம நீதிவான் சனத்த நாணயக்காரர் நேற்றைய தினம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த ஜூன் 23 தேதி கங்கையில் மிதந்த நிலையில் பௌத்தல போலீசாரினால் மீட்கப்பட்ட இந்த சடலம் விராஜ ரஷ்மிகதி சொய்சா எனும் அல்மேதா என அவரது குடும்பத்தினராலும் ஒரு பெண்ணினாலும் உயிரிழந்தவரின் உடலில் குத்தப்பட்டிருந்த பச்சடி ஆலயத்தை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதன்போது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கருணாரத்ன மன்றில் விளக்கம் அளிக்கையில் கொலை செய்யப்பட்ட நபர் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. அத்துடன் தற்போது விளக்கமறையில் உள்ள விகங்க என்ற கைதி வழங்கிய உறுதிமொழி பத்திரத்தின் படி காலி குற்றத்தடுப்பு பிரிவில் வைத்தே அவர் அல்மீதாவை அடையாளம் கண்டு உரையாடியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். விசாரணைகளின்படி இந்த நபர் குருநாகல் மாவத்துகம பகுதியில் வைத்து கடத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதோடு சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொலைபேசி பதிவுகள் மூலம் எழுதிய விசாரணைகள் தொடர்கின்றன. இந்த கொலையின் பின்னணியில் உள்ள முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு வழக்கு கோப்பை நீதிமன்ற பெட்டகத்தில் வைக்குமாறு சிஐடியினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மண்டல் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதிவான் மரபணு பரிசோதனை அறிக்கையை பெறுவதோடு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்ட தனியார் ஊடக நிறுவனத்திடம் விசாரணை நடத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார். லொக்குப்பேட்டி எனும் பாதாள உலக குழு தலைவரின் பிரதான துப்பாக்கிதாரியான இவர் 3 கொலைகள் மற்றும் 13 கிலோவுக்கும் அதிக போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் ஆவார். கூறிய ஆயுதம் ஒன்றால் அவரது கழுத்து பகுதியில் தாக்கப்பட்டமையே மரணத்துக்கு காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் சரதனிஷ் எனக்கு பெயரா முன்னிலையாக இருந்ததோடு வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடம் இந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல்
இவ்வாறு வெளியாகிறது. இரண்டு சிறுவர்கள் உட்பட ஆறு பேரின் எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்டத்தின் 38ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 38ஆவது நாளான நேற்று திங்கட்கிழமை புதிதாக சிறுவர்கள் இருவருடைய எண்புக்கூடுகள் உட்பட 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 6 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை

இதேநேரம் அதன் கீழிருந்து மேலும் ஒரு சிசுவின் என்பு கூடும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைக்குழியில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டம் என இதுவரையில் 92 நாட்கள் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 454 என்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 440 என்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது பிரதான செய்தி. எனவே நேற்று மாத்திரம் 8 மனித என்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாங்கி இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவலாக, செம்மணியை நாளை பார்வையிடும் ஐரோப்பிய தூதுக்குழு என்பதான ஒரு தகவலும் அமையப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மொரேனோ தலைமையில் பிரான்ஸ் தூதுவர் ரெமில் லாம்பர்ட், இத்தாலிய தூதுவர் டாமியானோ பிரான்கோவிக், நெதர்லாந்து தூதுவர் வீப்டி போயர் மற்றும் ஜெர்மனி தூதுவர் பெலிஸ் நியூமன் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் விசேட தூதுக்குழுவினர் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு முக்கிய விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். அதாவது இன்றைய தினம் இந்த உயர்மட்ட ராஜேந்திர குழுவின் விஜயமானது பிராந்தியத்தின் மனிதுரிமைகள் மற்றும் பொறுப்பு குரல் காரணங்களில் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை மீண்டும் ஈர்த்திருக்கிறது. விஜயத்தின் போது விசேட தூதுக்குழுவினர் யாழ்ப்பாணம் நகரின் நுழைவாயிலில் அமைந்துள்ள செம்மணி புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளை நேரடியாக சென்று பார்வையிடுகிறார்கள். செம்மணி அகழ்வுப் பணியை நேரில் பார்வையிட்ட பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் வடமாகாணுடன் வேதநாயகத்துடன் விசேட கலந்துரையாடலை முன்னெடுக்க உள்ளார்கள். யாழ் வர்த்தக சம்மேளன பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளையும் சந்தித்து தற்போதைய நிலைமைகள் குறித்து கேட்டறியவிருக்கிறார்கள். இறுதி அஞ்சலியோ அல்லது நீதியோ இன்றே 30 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவர்களின் நிலவரம் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தரவுகளின்படி பதிவாகியுள்ள 22,000 காணாமல் போனோர் வழக்குகளில் 6,000 அதிகமான முறைப்பாடுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அதிகாரப்பூர்வ சந்திப்புகளைத் தொடர்ந்து தூதுக்குழுவினர் யாழ்ப்பாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்று விசேட வழிபாடுகளிலும் ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தியை அமையப்பெறுகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்து அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். அரசு தேவையை பூர்த்தி செய்ய விவசாய தரவு கட்டமைப்பு துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்தாலோசிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அரசு தேவையை பூர்த்தி செய்வதற்கு முக்கியமான விவசாய தரவு கட்டமைப்பின் அவசியம் துறைசார் மேற்பார்வை குழுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நெல் கொள்வனவு செயல்முறை மற்றும் நாட்டின் அரசு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் சுற்றாடல், கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டா புகாமியின் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற குறித்த துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தில் விவசாய உற்பத்திக்கும் சந்தை தேவைக்கும் இடையிலான சமநிலையை குறைப்பதற்கான துல்லியமான தரவு கட்டமைப்பொன்றின் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. பயிரிடப்படும் பயிர் வகைகள், பயிரிடப்படும் அளவுகள் மற்றும் சந்தை தேவைகள் தொடர்பான துல்லியமான தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டமைப்பொன்றை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மேலதிக உற்பத்தி மற்றும் விலை தொடர்பான பிரச்சினைகளை குறைத்து விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வழங்க முடியும் என இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு உற்பத்தியை பொறுத்தவரையில் சம்பா, கீரி சம்பா, நாடு மற்றும் சிவப்பரிசு போன்ற அரிசி வகைகளின் உற்பத்தி மற்றும் நுகர்வு முறைகள் தொடர்பிலும் இந்த குழுவில் கலந்துரையாடப்பட்டது. சந்தைக்கு தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை திட்டமிடுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கும் இணைய தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் இடையிலான தரவு பரிமாற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரராவின் கோரிக்கைக்கு 2002 17 இலக்க அளவீட்டுச் சட்டத்தை திருத்துவது தொடர்பில் ஆளுகை நீதிமன்றம் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு தவிசாளரினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவும் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு அமையப்படுகிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பரவல் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சபாநாயகரை கைது செய்க ஜகத்தின் உள்ளல்களுக்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறுகிறார் கம்மன் பிள்ளை என்பதாக இந்த செய்தியை அமையப்படுகிறது. இன்றைய தினம் முக்கிய செய்தியாக இது பல நாளடுகளில் தரப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஒழுங்கீன நடத்தை மற்றும் ஊழல்கள் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன, எனவே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அவரை கைது செய்து பொது சொத்துக்கள் சட்டத்தின்கீழ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்க வேண்டும். இது பிணையில் விட முடியாத குற்றம் என்பதால் அடுத்த வாரத்தில் இந்த அறிக்கையை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளோம். அவ்வாறு நடந்தால் பதவியில் இருந்தபோது கைது செய்யப்பட்ட இலங்கையின் முதல் சபாநாயகர் ஜெகர் விக்ரமரத்ன வரலாற்றில் இடம்பிடிப்பார் என்று பிவித்துறை ஹெலோருமையின் தலைவர் உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகரின் ஒழுங்கின நடத்தை மற்றும் ஊழல் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளியான போது தன்னை பற்றிய ரகசிய தகவல்கள் ஊடகங்களுக்கு எவ்வாறு கசிந்தன என்பதை கண்டறிய விசாரணை நடத்துமாறு சபாநாயகர் பாராளுமன்ற பொதுச் செயலாளருக்கு உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் காரணமாகவே சபாநாயகருக்கு எதிராக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் இன்று எங்கள் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றன. விசாரணை அறிக்கையின்படி சபாநாயகருக்கு எதிராக 10 ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்க சபாநாயகருக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ இல்லம் ஏற்கனவே பொதுமக்களின் படத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த போதும் லாரிஸ் வீதியில் அமைந்துள்ள மற்றொரு அரசாங்க அதிகாரப்பூர்வ இல்லத்தையும் தனது பயன்பாட்டுக்கு ஒதுக்கிக் கொண்டு பொதுமக்களின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை தவிர வேறு எந்த அரசு இல்லத்தையும் பயன்படுத்த அவருக்கு உரிமையில்லை. இதற்கான ஆவணங்கள் அனைத்தும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பணத்தில் ஒரு அதிகாரப்பூர்வ இல்லம் பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் மேலும் ஒரு அரசு இல்லத்தை பயன்படுத்துவது பொதுச் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதாகும். சபாநாயகர் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வசிக்காத போதிலும் அவருக்காக நியமிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட 8 பேர் கொண்ட பணியாளர்களை நியமித்து அவர்களுக்கு மாதாந்தம் 760,000 ரூபாய் சம்பளத்தை பொதுமக்களின் பணத்தில் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஓய்வு பெறும் வயதை கடந்த பணியை செய்ய இயலாத 2 பேரை தனிப்பட்ட பணியாளர்களாக நியமித்ததாக கூறப்படுகிறது. இந்த நியமனங்கள் உண்மையில் வேலை செய்வதற்காக இல்லை, சிலருக்கு நிதி நன்மை வழங்கும் நோக்கத்திலேயே செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை அனுமதி பெறாமல் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆராய்ச்சி மையமாக மாற்ற தீர்மானித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு தீர்மானம் மட்டுமே. ஆனால் இந்த இல்லம் நிர்வாக விதிமுறையில் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவே குறிப்பிடப்பட்டிருப்பதால் அதன் பயன்பாட்டை மாற்ற வேண்டும் எனில் அமைச்சரவை அனுமதியுடன் விதிமுறைகளை திருத்த வேண்டும். அவ்வாறு செய்யாமல் எடுத்த தீர்மானம் சட்டவிரோதமானது. சபாநாயகர் தனது தனிப்பட்ட செயலாளருக்காக தன்னுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு அருகில் லோரிஸ் மாவட்டத்தில் உள்ள அரசாங்க அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்றை ஒதுக்கியதாக கூறப்படுகிறது. சபாநாயகர் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் உள்ள பட்டியலிடப்பட்ட பொருட்களை வேறு வீட்டில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே பாராளுமன்றத்தில் வழக்கமான நடைமுறையை முறை தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தின் குளிரூட்டி பழுதடைந்த போது அதை பழுதுபார்க்க பாராளுமன்ற அதிகாரிகளை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து அறிக்கையின் 4வது பக்கத்தில் பாராளுமன்ற பொதுச் செயலாளர் இது வழக்கமான நடைமுறைக்கு முரணானது என்றாலும் இதுவரை ஊடகங்களில் இது வெளியிடப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளதாக கம்மன் பிள்ளை தெரிவித்தார். இனி இதையும் ஊடகங்கள் வெளியிடலாம். சபாநாயகருக்கென தனியான ஊடகப் பிரிவு இல்லாத போதிலும் NC 4923 இலக்கமுடைய வேனை பாராளுமன்ற வாகன படையிலிருந்து அந்த இல்லாத ஊடகப் பிரிவுக்காக ஒதுக்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இல்லாத ஒரு ஊடகப் பிரிவுக்காக 2 கேமராக்கள் வாங்கப்பட்டுள்ளதோடு அவற்றை தொழில்முறை புகைப்பட கலைஞர்களிடம் ஒப்படைக்காமல் நிர்வாக உதவியாளர்களை கொண்டு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே பாராளுமன்ற பணியாளர் தலைவர் சமிந்த குளரத்தினர்களை நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் இல்லாத அந்த ஊடகப் பிரிவுக்காக ஒரு வேன் வாகனமும் 2 கேமராக்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்படுகிறது. ஒரு அமைச்சர் அல்லது சபாநாயகருக்கு அவர்களின் பதவிக்கான ஒரு எரிபொருள் கொடுப்பனவும் அதே நேரத்தில் மாவட்டத்தை பொருத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினராக இன்னொரு எரிபொருள் கொடுப்பனவும் கிடைக்கிறது. அமைச்சரவை அமைச்சர்கள் பதவிக்கான எரிபொருள் கொடுப்பனவை மட்டுமே பெற்றுக் கொள்வார்கள் என்று அறிவித்த போதிலும் சபாநாயகர் தனது பதவிக்கான எரிபொருள் கொடுப்பனவையும் புலனரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கும் எரிபொருள் கொடுப்பனவையும் ஒரே நேரத்தில் பெற்றுக் கொண்டதாகவும் இது முன்பே வெளியிடப்பட்ட அறிவிப்புக்கு முரணானதாகவும் மோசடியானதாகவும் எனவே சபாநாயகருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பாராளுமன்ற பணியாளர் தலைவர் உள்ளிட்ட பலர் காலாகாலமாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் செய்திருந்தாலும் அவற்றை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை. ஆணைக்குழுவினாலும் இதுவரை அவற்றை கண்டறிய முடியவில்லை. ஆனால் சபாநாயகர் தாமே தயாரிக்க செய்த இந்த விசாரணை அறிக்கையின் மூலம் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 10 குற்றச்சாட்டுகளுக்கும் தேவையான ஆதாரங்கள் தற்போது எங்களிடம் இருக்கின்றன என்பதுவே உதய கம்மன் பிள்ளை வெளிப்படுத்தியிருக்கிற கருத்தாக அமையப்படுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட போலீஸ் சுற்றுவளைப்பில் சந்தேக நபர்கள் 762 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் கூறும்போது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பில் 204 கிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் 211 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 747 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர்கள் 325 பேர், 1 கிலோ 715 கிராம் கஞ்சா மற்றும் 5485 கஞ்சா செடிகளுடன் சந்தேக நபர்கள் 161 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் 180 கிராம் குஷ் போதைப்பொருள், 904 கிராம் ஹஷிஷ் போதைப்பொருள், 68,918 போதை மாத்திரைகள், 565 கிராம் மதுரமோதக லேகியம், 10 கிராம் மாவா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் 65 பேரும் வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் பிரதானமாக இந்த போதைப்பொருள் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது குறித்து அமைச்சர் ஆனந்த விஜய் பல தெரிவித்திருக்கிற கருத்து குறித்தும் பார்க்கலாம். சவாலுக்கு அஞ்சாமல் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்பதே அமைச்சர் ஆனந்த விஜய் பார்வையின் கருத்தாக அமைகிறது. கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறுகிறார். அதாவது கடந்த பல ஆண்டுகளாக நிலை வந்த அரசியல் ஆதரவு, போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் பாதர் உலக குற்றச்செயல்களுக்கு இடையிலான பிணைப்பு தற்போது முற்றாக அளிக்கப்பட்டுள்ளதோடும் போதைப் பொருளுக்கு எதிராக மாவட்டம் மற்றும் பிரதேச இலக்க மட்டங்களில் குழுக்கள் அமைக்கப்பட்டு 14,125 மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் மூலம் தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் போதைப் பொருளை பயன்படுத்தியவர்களை வரும் குற்றவாளிகளாக கருதி கைது செய்து சிறையில் அடைப்பதால் இவ்வித பலனும் இல்லை என்பதால் அவர்களை நோயாளர்களாக கருதி முறையான சிகிச்சை மற்றும் உடனடி நடவடிக்கைகளை உட்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் விசாரணைகள் மீது மட்டுமே சட்டத்தின் முழுமையான அதிகாரம் பயன்படுத்தப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பிராந்திய போலீஸ் நிலையங்கள் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை முன்னெடுக்காவிட்டால் வேறு போலீஸ் பிரிவுகளையோ அல்லது போலீஸ் அதிரடிப்படையோ பயன்படுத்தி சோதனைகள் நடத்தப்படும். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் புறப்படும் தகவல்களை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் ஒருபோதும் அலட்சியப்படுத்த முடியாது. நாட்டின் எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்கும் இந்த தேசிய பணியில் அனைவரும் உணைய வேண்டும். போதைப் பொருள் விவகாரத்தில் அதற்கு ஆதரவாக பேசுபவர்கள் அல்லது சாதகமாக செயற்படுவர்கள் அனைவரும் போதைப் பொருள் கடத்தற்காரர்களாகவோ அல்லது அதற்கு துணை செயற்படுவர்களாகவோ மட்டுமே கருதப்படுவார்கள் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இது அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து. இந்த நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. செலுத்தப்படாதுள்ள மதுபான வரி ₹6.2 பில்லியனை வசூலிக்க வழக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறது. மதுபான உற்பத்தி நிறுவனங்களால் இதுவரை செலுத்தப்படாதுள்ள ₹6.2 பில்லியன் அதிகமான நிலுவை வசூலிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. பிரதம நீதியரசர் பிரீத்திமது சுரஜன மற்றும் நீதியரசர் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோர் அடங்கிய இரு நீதிபதிகள் முன்னே குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நேரன் புள்ளே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த வழக்கை சமூக செயற்பாட்டாளர்கள் 17 பேர் இணைந்து தாக்கல் செய்திருந்தார்கள். பல மதுபான உற்பத்தி நிறுவனமிருந்து ₹6 பில்லியன் அதிகமான மதுவரி நிலுவை இதுவரை வசூலிக்கப்படாததற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் நிலுவை வரை உடனடியாக வசூலிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்திடம் கூறப்பட்டிருக்கிறது. 2023 ஜூன் 15 நிலவரப்படி மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் மொத்த வரி நிலுவை ₹6,221 மில்லியன் உயர்ந்துள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் வரி நிலுவை முழுமையாக செலுத்தப்படும் வரை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் மதுபான உற்பத்தி உரிமங்களை இடைநிறுத்தவும் அவற்றை புதுப்பிக்காமல் இருக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறும் அந்த மனுவில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. சஞ்சய் மகவத்த உள்ளிட்ட 17 சமூக செயற்பாட்டாளர்கள் தாக்கல் மனுவாக இதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இதில் இந்த மாநிலக்கலால் ஆணையாளர் நாயகம், நிதி ராஜாங்க அமைச்சர், கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் 10 பிரபல மது உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளன. அரசாங்கம் 2022 நிர்ணயித்திருந்த வரி வருமான இலக்கை ₹101 பில்லியன் கிட்ட தவறியதாகவும் அதில் ₹26 பில்லியன் கலால் வரி வருமானமாக இருந்ததாகவும் மனுதாரர்கள் குறிப்பிடுகிறார்கள். வரி வசூலில் அதிகாரிகள் காட்டிய அலட்சியமும் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி காரணங்களில் ஒன்றாக அமைந்ததாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாடு வங்குரோத்தான பின்னரும் வரி வசூல் முறையாக மேற்கொள்ளப்படாதால் அரசாங்கம் எதிர்பார்த்த வரி வருமானத்தை எட்ட முடியாமல் போயுள்ளதாகவும் இது 2022 இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணயமும் எட்டிய உடன்பாட்டுக்கும் முரணானது என்றும் மனுதாரர்கள் தெரிவிக்கிறார்கள். வரி மற்றும் அரசு வருமானத்தை முறையாக வசூலிக்க தவறியதன் விளைவாக ஏற்பட்ட இழப்பின் சுமையை மனுதாரர்கள் உட்பட நாட்டின் அனைத்து மக்களும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்க இந்த மனு மீதான அடுத்த விசாரணை உயர்நீதிமன்றம் நவம்பர் 16 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும். எனவே ₹6.2 பில்லியனை வசூலிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் தற்போது நீதிமன்றத்தின் ஊடாகவே முன்னெடுக்கப்படுகிறது என்பதை இந்த செய்தியாக அமைய பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது மதுபான வரி குறித்தான செய்தி. இதனால் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஆமணிக்கு விதிகளை உட்கொண்ட தரம் 6 மாணவர்களுக்கு ஒவ்வாமை வைத்தியசாலையில் 22 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பதான தகவல். கந்தளாய் பாடசாலை ஒன்றில் தாவரத்தின் விதைகளை உட்கொண்ட மாணவர்கள் 22 பேர் ஒவ்வாமை காரணமாக நேற்று வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டார்கள். இவர்களில் 20 பெண் பிள்ளைகளும் மணிக்கவனி 20 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளடங்கியுள்ளதால் அவர் இந்த மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமணுக்கு விதைகளை உட்கொண்டதாலே இவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. தரம் 6 கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஆமணுக்கு விதைகளை இவ்வகுப்பில் உள்ள சக மாணவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். குறித்த மாணவன் வலிமையாக வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சூரியகாந்த் விதைகளை பாடசாலைக்கு கொண்டு வந்ததுண்டு. இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் சூரியகாந்த் விதைகள் நினைத்து சூரியகாந்த் விதைகளுடன் ஆமணுக்கு விதைகளையும் கொண்டு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன் காரணமாகவே இவ்வாறு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பது அந்த செய்தியாக அமையப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் இந்த மாணவர்களுக்கு பெரியதொரு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் வீடு சென்றிருக்கிறார்கள். சில மாணவர்கள் இந்த ஆமணக்கு விதைகளையும் இந்த மாணவர்கள் கொண்டு வந்து சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால இது விரைவில் ஏற்பட்டதாகவும் இதுகுறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். நாளாந்தம் அதிகரிக்கும் டெங்கு ஆபத்துகள், 53 மரணங்கள், 76,000 நோயாளர்கள் நேற்று வரை பதிவு என்பதாக இந்த செய்தி அமைகிறது. நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 76,000 கடந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. கிணங்க இந்த ஆண்டின் நேற்று வரையான காலப்பகுதியில் 76,044 டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதோடு 53 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு விடுத்துள்ள புதிய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். அதிகரிக்கும் வெப்பநிலை அபாயங்களை தவிர்க்க மக்களுக்கு அறிவுரை என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. வடகிழக்கு உவா மாகாணங்களில் பல்வேறு மாவட்டங்களிலும் கடும் வெப்பநிலை நிலவும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, புலனறுவை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்தின் சில மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் எச்சரித்திருக்கிறது. இதனால் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்துக்கு அதிகரிக்கும் என்றும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல், வெப்பமான நேரங்களில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்கள் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு தகவல், சமூக ஊடக அணுகலில் 6.3 கோடி பயனாளர்களை கடந்து சாதனை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிப்பு என்பதாகவும் இது செய்தி அமைகிறது. பரந்தளவில் மக்களை சென்றடையும் சமூக ஊடக அமைப்பை இலங்கை வெளிநாட்டு வேலை பணியகம் உருவாக்கியிருக்கிறது. பேஸ்புக், யூடியூப், டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் டிஜிட்டல் தொடர்பாடல் நடவடிக்கைகள் மூலம் இந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும். இந்த சமூக ஊடகங்கள் வழியாக வெளிநாட்டு வேலைப்பை எதிர்பார்ப்போர், வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் இணைய பங்குதாரர்களுக்கு காலத்துக்கேற்ற நம்பகமான தகவல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. 2025 அப்பணியகத்தின் பேஸ்புக், யூடியூப், டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து சமூக தளங்களின் மொத்த அணுகல், அதாவது டோட்டல் சோசியல் மீடியா ரீச், 6.3 கோடி, அதாவது 63 மில்லியனை இவ்வாறு கடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்திருக்கிறது. எனவே அரசு நிறுவனம் ஒன்று இந்த சாதனையை படைத்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரியது. எனவே அது தொடர்பிலான அந்த மகிழ்ச்சியான செய்தி ஒரு சேர்த்து நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையாளர்கள் மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம், வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட உங்கள் தெரியும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான இடைக்கால பாடல்களோடு இனி நிகழ்ச்சி சங்கமிக்க காத்திருக்கிறது. அதே போல வசந்த பானொலியின் நாள் முழுவதுமாக செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களோடு நீங்கள் மூழ்கி இருக்கலாம். சரி, சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நிறைய பேர் வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் வேலைக்கு போறதுக்கு தயாராகி கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் அப்பாடா இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி எழும்புவீங்க, சில பேர் இன்னைக்கு ஒரு வேலையும் இல்ல ஃப்ரீயா இருக்கலாம் அப்படி நிகழ்ச்சி கேட்டு சந்தோஷமாக இருக்கலாம் சொல்லி யோசிப்பீங்க. சோ எல்லோருக்காகவும் நிகழ்ச்சி இருக்கிறது, அதாவது நல்ல ஒரு தலைப்பு இருக்கிறது, சுவாரஸ்யமான விஷயங்கள், அதே போல உலக தகவல்கள், எல்லா விடயங்களையும் விளையாட்டு என்ற எல்லா விடயங்களையும் உங்களுக்கு தாங்கி வர காத்திருக்கிறது. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 5, 7, 36, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 5, 7, 36, 43. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 77,41,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,69,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான கருணநிலையில அது கோடி பத்தி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,940 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 20, 34, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 20, 34, 61. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,67,86,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 53,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,228 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 30, 32, 44, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 30, 32, 44, 61. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 8, 5, 7, 3. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 8, 5, 7, 3. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,15,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,83,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,389 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 12, 15, 55, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 12, 15, 55, 68. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 7, 6, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 7, 6, 8, 6. நேற்று நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,27,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 6,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,404 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட், சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 28, 52, 65, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட், சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 28, 52, 65, 70. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,68,44,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 32,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்பலுக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள், 962வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 7, 3, 7, 6, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 7, 3, 7, 6, 9. நேற்று நாளில் 40,25,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,45,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பத லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 436வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 7, 6, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 7, 6, 9. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,66,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஜயசம்பத மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட டிக்கெட்டினை இன்று கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,058வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ 24, 25, 34. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 24, 25, 34. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,40,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஊதா நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தெரியும், தரமான பொருட்களின் நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வாங்க வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸில் பொருட்களை. ஆக உங்களுக்கு தெரியும், கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், பெயிண்ட் வைகள், அது போல தரமான பைப் வைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசாக்கள் லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 370வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேஷ ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷ ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 52. நேற்று நாளில் சிறப்பு இலக்கங்களாக 7, 6, 3, 9 தெரிவாக இருக்கிறது. நேற்று நாள் மொத்தமாக 81,18,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,496வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 1, 2, 35, 61, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 2, 35, 61, 76. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 88,36,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,35,81,577 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,254வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 3, 0, 2, 8, 1, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 3, 0, 2, 8, 1, 3. நேற்று நாளில் 100,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,93,27,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,17,94,512 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தன நிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,284வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 2, 63, 68, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 2, 63, 68, 76. நேற்று நாளில் 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,69,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 9,19,54,514 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 2,602வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து என். சூப்பர் இலக்கம் 3. வெற்றி இலக்கங்கள் 12, 14, 21, 25. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து என். சூப்பர் இலக்கம் 3. வெற்றி இலக்கங்கள் 12, 14, 21, 25. நேற்று நாளில் 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,06,41,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,84,514 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்த ஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,563வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னிராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 14, 28, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கன்னிராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 14, 28, 62. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,88,180 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,27,732 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அது சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ.
நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 829 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 1, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 1, 3. நேற்று நாளில் 46,12,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 522 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 1, 2, 7, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 1, 2, 7, 3. 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 731,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற எப்போதுமே இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. அதே போல தலைமுடி உதிர்வை குறைப்பதற்கும் அதே போல எலும்புகள் வலுவாகுவதற்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதான் கிளிஃப் கலோஜின் நேச்சுரல். நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போதுமே இளமையா தோன்றுவீங்க, எப்போதுமே இளமை என்றும் 16 அப்படின்ற மாதிரி நீங்க இளமையாகவே இருப்பீங்க. சோ நீங்கள் கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னு எப்போதுமே இளமையாக இருக்கும். அதே போல நிறைய முடி வராது, முடி உதிர்வை குறைக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குதுங்க. சோ நீங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் காகல் ஃபுட் சிட்டி, அதே போல முன்னணி மருந்துகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் இப்போது 7:52 நிமிடம் ஆகிறது.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
4: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
6: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
2: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:31 மணியிலிருந்து 12:01 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:31 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:31 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பெருமை, ரிஷபம் செலவு, மிதுனம் புகழ், கடகம் சுகம், சிம்மம் போட்டி, கன்னி பக்தி, துலாம் முயற்சி, விருச்சிகம் அனுகூலம், தனுசு தனம், மகரம் வெற்றி, கும்பம் உயர்வு, மீனம் பக்தி. மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் பெருமை, ரிஷபம் செலவு, மிதுனம் புகழ், கடகம் சுகம், சிம்மம் போட்டி, கன்னி பக்தி, துலாம் முயற்சி, விருச்சிகம் அனுகூலம், தனுசு தனம், மகரம் வெற்றி, கும்பம் உயர்வு, மீனம் பக்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கம் வசந்தம் அப்படி இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இடைக்கால பாடல்கள் இன்றைய நாள் முழுவதும் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற வசையில் எங்கிருந்தாலும் ஒழிந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இன்றைய நாளும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இருக்கிறது, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம், நேரமே போது 8 மணி.

காலையிலேயே அழகான பாடல்கள் கேட்டு ரசித்திருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். சரி, இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்கப் போகின்ற கேள்வி தலைப்பு என்னன்னு சொன்னால், அதாவது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயங்கள், ஆனால் சுவாரஸ்யமான விஷயங்கள், அந்த நுனிப்புள் மேய்வது போல சொல்வார்கள். ஒரு விடயத்தை சரியாக தெரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக தெரிந்து கொள்வது, அல்லது ஒரு விடை சொல்லும் போது அதை சரியா கேட்கறது இல்லை, அதை அரைவாசியா கேட்டுக்கொண்டு அது வேற மாதிரி ரியாக்ட் பண்றது, இதுதான் கேள்வி. அதாவது தவறான புரிதலில் நீங்கள் செய்த ஒரு விஷயம், ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒன்று நினைச்சு கொண்டு வேற மாதிரி செய்திருப்பீங்க, அது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்து நான் அப்படி சொல்லலை, இப்படிதான் சொன்னேன். ஒன்று உங்களுக்கு தெரியும், அந்த ரஜினிகன் படத்துல என்னையா என்னையான்ற மாதிரி, உன்னதான் அப்படின்றதுக்காக என்னையா அப்படின்ற மாதிரி, அந்த என்னையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில தவறான புரிதலின் காரணமாக சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விடயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா? ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்க, உங்கள் காதுக்கு அப்படி கேட்டுக்கும், கொஞ்சம் நின்று நிதார்ச்சி கேட்கறது இல்லை. அந்த ஒரு படத்தில் இட்லி வாங்கிட்டு வான்னு சொன்னதுக்கு செந்தில் போய் ஒரு 1000 இட்லியை வாங்கிட்டு வருவார் தானே, 100 இட்லியை வாங்கிட்டு வருவார். அந்த மாதிரி தான் சொல்றதை சரியாக கேட்காம செய்து விட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நடந்திருக்கும். உங்கள் நீங்கள் பார்த்து யாராவது சரி நடந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கணம் கட்டி போய்கொண்டு அப்படியே நீங்கள் சண்டை பிடிக்கிற மாதிரி போய்க்கிறது, நான் அப்படி சொல்லி நான் இப்படி தானே சொன்னேன், யார் உங்களுக்கு இப்படி சொன்னது, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது. ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் கடந்திருப்பீர்கள். தவறான புரிதலில் நீங்கள் எடுத்த விடயம், நீங்கள் செய்த விடயம் தான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0001 அல்லது 0112-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்ததன் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
4: நானும் போவது
3: மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையால்
4: பார்த்ததாடி
3: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. சரி, ஒரு விஷயம் இருக்கு, அதாவது நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், ஜிஐ டியூப் வகைகளாக இருக்கலாம், பெயிண்ட் வகைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியர்களுக்கு பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு ஸ்பெஷல் பாத்தீங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அதே போல நீங்க அழகாக இருக்க வேண்டும் சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, அது வெளித்தோற்றம் மட்டுமல்ல அகத்தோற்றமும் அழகா இருக்கணும். அகத்தோற்றம்னு சொல்லும்போது அகத்தை விட எங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம் இல்லையா? அப்படியான ஒரு அழகு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது உண்மையான அழகு கிடைக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ட்ரிப்கலோஜின் நேச்சுரல நீங்க பாவிக்கணும். அகது பார்த்தீங்கன்னா காகில் ஃபுட் சிட்டி முன்னணி மருந்துகள் இப்போது கிடைக்கிறது. ஆக மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த அழகான தோட்டத்தை நீங்கள் பெறுங்க. எப்போதுமே யங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ட்ரிப்கலோஜி நேச்சுரலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதையும் நான் உங்களோடு சொல்லுகின்றேன், பகிர்ந்து கொள்கின்றேன். ஏராளமான சொந்தங்கள் நான் கேட்ட கேள்விக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கேன். தவறான புரிதல் அடிப்படையில் நீங்கள் செய்த ஒரு விஷயம், தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி செஞ்சிட்டீங்க டி உனக்கு நான் அதை சொல்லலை, நான் இப்படி தானே சொன்னன்ற மாதிரி கடைசியில் நான் அவங்க ஒன்று சொல்றது நாம ஒன்று செய்வதன் மாதிரி இருக்கும் இல்லையா? தவறான புரிதல் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி தவறான புரிதல் இருக்கிறது அதிகமாக. சரி, இந்த நாள் முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தாய்வான் போறதுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? தாய்வான் போறதுக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். என்ன சொன்னா, தாய்வான் நிர்வாகம் புதிய விசா கொள்கை அமைவாக பார்த்தீங்கன்னா இலங்கை பகுதிகளுக்கான சுற்றுலா விசா விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பார்த்தீங்கன்னா இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இப்பொழுது தாய்வான் வெளியுறவு அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா சுற்றுலா விசா விண்ணப்பங்கள் இடைநிறுத்தப்பட்ட போதிலும் பார்த்தீங்கன்னா சில காரணங்களுக்காக தாய்வான் செல்ல வெறும் இலங்கை பிரஜைகள் தொடர்ந்து வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அப்படின்னு சொன்னால் தாய்வான் அரசு முதல்வர் சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா முகவர் சொல்லியிருக்க விஷயம், அதாவது இரத்த உறவுகளை சந்திக்கிறதுக்காக, அதே போல அழைப்பு பரிமாற்ற நடவடிக்கைகளுக்காக நீங்கள் சொல்லலாம். அதே போல தாய்வான் கப்பல் பணிகளில் இணைந்து வேலை செய்கிறவங்க, அதே போல மருத்துவ சிகிச்சைகள் ஆகியவற்றுக்காக நீங்கள் அந்த விசாக்களுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மற்றபடி விசாக்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது பற்றி மேலதுக்கு தகவல்கள் வரும்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளேன். தாய்வான் போலான்றதே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சரி, இப்படிதான் என்ன செய்யறதுதான் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி மாறும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் வந்தல் வந்து என்னமோ செய்து கொண்டிருக்காரு, யாரையாவது இருக்கு குழப்பி கொண்டே இருக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்குது. சார், பேசாமையும் இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் கேள்வி கேட்க தோணுது. என்ன சார், அங்கே ஒரு பிரச்சனையை போடுறீங்க, இங்கே ஒரு பிரச்சனையை போடுறீங்க, பெட்ரோல் விலை கூடுது, உலகத்திலே பொருளாதார பிரச்சனை ஆகுது, இவ்வளோ தெரிஞ்சு கொண்டும் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க வருது. பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சிற்றுண்டுதல் பால் மற்றும் மதுபான பொருட்கள் மீதான சீரற்ற நடத்தையை கண்டிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யறாங்க பொருட்கள், பல்வேறு வகையான பொருட்கள் மீதான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 50% வரியை விதித்திருக்கிறார். அதானே பார்த்தேன், ஏதாவது செய்யணும் தானே அவர் செய்துட்டார். இப்போ இந்த புதிய வரிகள் பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள் அமலுக்கு வரும் என்று சொல்லி இப்போ இந்த வெள்ளை மாளிகை இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்கிறது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா எரிசக்தி, கனிம வளங்கள் மற்றும் மீன் உள்ளிட்ட முக்கிய ஏற்றுமதி வரிகளுக்கு இந்த வரிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாது, வரி விலக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அமெரிக்காவின் இந்த ஒரு பக்க நடவடிக்கையானது கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தங்களை மீறுவதாக இப்பொழுது கனடாவின் இறையாண்மைக்கும் அச்சுறுத்தலாக இப்பொழுது கனடிய பிரதமர் மார்க் கார்னி பிரதமர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் கண்டனம் தெரிஞ்சிருக்காரு. இதெல்லாம் இப்படி நாங்கள் எங்களோட ஒப்பந்தத்தை மீறுற மாதிரி இருக்குது, நீங்க இப்படி செய்யக்கூடாதானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். என்ன செய்யறது ஆனால் ட்ரம்ப் பத்தா தெரியுமே, சொல்றதை கேட்கவா போறாரு, கடந்த அறிவிச்சாலும் அவரதை கருத்தில் கொள்ளவே மாட்டார். அப்படிதான் அவருடைய வேலையா இருக்கிறது. வாகனங்கள், பால் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் தொடர்பான வர்த்தக முரண்பாடுகளே இந்த புதிய வரி விதிப்புக்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளமை என்பதும் பெரிதும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. பாருங்கண்ணா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல எல்பிஎல் லங்கன் பிரீமியர் லீக் போட்டியில் இந்தியனால் நடைபெறிருக்கிறது 7:30 நடைபெறுகிற போட்டி பார்த்தீங்கன்னா தம்புல சிக்சர்ஸ் மற்றும் கண்டி ராயல்ஸ் அணிகள் மோதவிருக்கின்றது. பார்க்கலாம் இந்த அணியில் எந்த அணி வெல்ல போகிறது என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். ஸ்கோரர்களை நீங்கள் எதிர்பாருங்கள் வசந்த தென் வழியாக. இன்னும் இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்குது, நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கும் கொடுத்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சாமுண்டி திரைப்படத்துக்காக பாடல்

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 நிகழ்வு பதிவேடுகள்
1: மட்டக்களப்பு கழுதாவளி திருநெற்றுக்கேணி சிவசக்தி ஸ்ரீ முருகனாலய வருடாந்து மகோற்சவமானது இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மட்டுவில் மருதடி தாம்பூண்டி பிள்ளையார் ஆலய பராபவ வருட மகோற்சவ விஞ்ஞாபனத்தினை தொடர்ந்து நாளைய தினமானது மாலை 7 மணியளவில் வசந்தோற்சவம் நடைபெற உள்ளது. வடகடவத்தி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து எதிர்வரும் ஜூலை 24 பால் குடபவனி நடைபெற்று ஜூலை 25 தேர் திருவிழா நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல அல்லது 0112775110 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி

இருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். நான் இந்த கேட்ட தலைப்பின் கீழ் நான் யோசிச்சு பார்த்தேன், சாதாரண தலைப்புன்னு யோசிச்சேன். ஆனால் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த தலைப்பு என்ன சொல்றது உதாரணமாக இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நான் நினைத்துக்கொண்டு அப்படியே சந்தோஷமாக நிகழ்ச்சியை நகர்த்தப் போகிறேன். தெரியும் சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பான நிறுவனம் பள்ளி செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம். இந்த டேக் கேர் வேலைத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரி, ஜனதா ஸ்டீல்ஸ் மூலமாக நீங்கள் அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கா நீங்களே புரிஞ்சு கொள்வீங்க. சோ அத்தனை வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க அப்படின்னு சொன்னார். சரி சொந்தங்களில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் அழகாக இருக்க வேண்டும், இயற்கை மூலமான ஒரு அழகு பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா உண்மையான அழகு பெற வேண்டும் சொல்லி யோசிப்பீங்க இல்லையா? எஸ், நல்ல விஷயம் தானே இல்லையா? அப்ப அந்த இயற்கை அழகை பெற வேண்டும் சொன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. உங்கள் நரம்புகள் உறுதியாக இருக்க வேண்டும், எலும்புகள் உறுதியாக இருக்க வேண்டும், அதே போல நல்ல ஒரு அடர்த்தியான தலைமுடி வேண்டும் சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆசைப்படுற நியாயம் தானே, ஆசைப்படதான வேணும். இப்படிலாம் ஆசைப்படும் உங்களுக்கு சரியாக நடக்க வேண்டும் சொன்னா நீங்கள் கிளிப் கலோ சின்ன சொருள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். இது இயற்கை முறையாக செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதன் இருக்கிறதாக கிளிப் காலேஜ் நேச்சுரல் நீங்கள் உங்களுக்கு காகில் ஸ்பிட்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்லிட்டேன், போய் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே சும்மா இளமையா வந்துருங்க. ஓகே தானே, சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி. சரி, இப்பெல்லாம் இருக்கும்போது நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அதாவது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஞாபகப்படுத்த இன்றைய நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒருவர் திரு சிவாஜி கணேசன் அவருடைய ஒரு நினைவு நாள் இருக்கிறது இந்த நாளில், அதை நாங்கள் எதிர்பார்த்திருங்கள், உங்களுக்காக வர காத்திருக்கிறது 9:30. சரி, இது இப்படி இருக்கும்போது நாங்கள் நேர் சொந்தங்கள் சொன்ன கருத்துக்களுக்கு நாங்கள் போகலாம். என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது. சரி, அன்பு வணக்கம் புவனேஷன்னா அப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியுடையங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தவறான புரிதல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் நீங்கள் செய்து விடுங்கள் தான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டு மும்தாஸ் பேகம் கொள்ளும் 14 நேற்று நடந்த ஒரு விஷயமா, அதாவது தன் கணவர் கடைக்கு போகும்போது கால் பண்ணி சொன்னாலாம் உப்பு வாங்கிட்டு வாங்க, உப்பு முடிஞ்சிட்டு நாளைக்கு சாப்பாடு போடுறதும் உப்பு இல்லைன்னு சொன்னாலாம். சரியா, இவர் சீனி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. என்னங்க நீங்க கேட்ட சாப்பாடா, நான் உப்பு தானே வாங்கிட்டு சொன்னேன், நீங்க சீனி தானே வாங்கிட்டு சொன்னீங்க. இதுதான் எதையும் கேட்கறது இல்லை, நீங்களே கிரகிச்சு கொடுத்துக்கு. நான் நினைக்கிற மாதிரி நீங்க அவர் கடைக்கு போகும்போது நீங்க காஃபி கொடுத்துருப்பீங்க, சீனி குறைவா முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிருப்பாரு. சரி, ஓகே. சின்ன கடை சந்தை ரூபன் சொல்லியிருக்காரு, இதுவும் அதே கேஸ் தான். இவர் பட்ட பாடு இருக்குதே, அதாவது சரியான புரிதல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மனைவி ஒரு திருமண வீட்டுக்கு மாமாவின் மகன்றது கல்யாணத்துக்கு ஒரு அவசரமாக போகணும் டைம் ஆகிட்டோம். இவர் கடையிலேருந்து வைஃப் கால் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி எனக்கு 7 சைஸில் செப்பல் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காரு, 6 சைஸில் வாங்கிட்டு போயிட்டாராம். சரியா, வாங்கிட்டு போனால் தெரிஞ்ச கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி தானே சொல்ற, 8 போட்டு போயிருக்கலாமண்ணா, நான் 6 சைஸ் வாங்கிட்டு போயிட்டேன், 7 வாங்கிட்டு சொன்னதுக்கு பெரும் பிரச்சனையாச்சு. கல்யாணம் முடிஞ்சு வரதாட்டியும் இதே பிரச்சனை தான். கல்யாணம் ஹோல்லது நான் போயிட்டு வாங்கி கொடுத்துதான் வந்தேன் பிறகு. மறக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஞாபகம் இருக்குது பாருங்க. ஒரு செருப்பு பிரச்சனை எங்க போய் நின்று இருக்குது. தினேஷ் வந்திருக்கார், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கான், நல்ல ஒரு விஷயம் பண்ண, நல்ல ஒரு தலைப்பு, என்னால் மறக்கவே முடியாது. என்னுடைய நண்பன் பார்த்தீங்கன்னா கேதீஸ், நாங்கள் வேலை செய்யறதுல எப்பவுமே நாங்கள் காலையில் சாப்பிட்றோம், உடனே தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு நண்பன் வரல, ஆனால் கால் பண்ணி கேட்டேன், ஏன் வரல அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டேன்னு, இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் சொன்னதை நான் முழுசாக கேட்கல, நான் நினச்சிட்டேன் ஏற்கனவே என்ன சொன்னான், அதுக்கு முதலாள் சொல்லியிருந்தான் பாட்டியை கொஞ்சம் வருத்தமாக இருக்குதாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் கிரகிச்சிட்டேன், ஓகே பாட்டி தவறிட்டாங்க போகிறோம்னு சொல்லி நானும் ஆஃபீஸில் போய் சொல்லி, அவங்களோட வீடு ஒரு 5 கிலோமீட்டர் தான், நாங்கள் ஆஃபீஸில் எல்லாம் காசு எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு வேனில் பிடிச்சி கொண்டு போகிறோம் வீட்டுக்கு போனால் அவங்க வீடை சாத்தி கொண்டு போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டுருக்காங்க. திடீர்னு பார்த்துட்டாங்க, அவரும் பயந்துட்டாங்க, என்னடா ஆஃபீஸ் ஆகலாம் கூட்டிட்டு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி, இல்லைடா பாட்டி, ஆமாம் பாட்டி வீட்டுக்கு போகிறோம், என்ன பிரச்சனை, இல்லைடா நான் அந்த பாட்டின்னு சொன்னியா, நான் வேற மாதிரி நினைச்சேன் சொல்லி தவறான புரிதலில் அந்த பாட்டியை தவற விட்டு இவரை வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க வீட்டை திறந்து காஃபியெல்லாம் ஊற்றி கொடுத்தாங்களாம். அதுக்கு பிறகு ஆஃபீஸில் வந்து சமாளிச்சாலும் இப்படி தான் தவறுதலாக நினச்சிட்டோம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் செய்தது தவறுதான். சரிதானே, அன்பான வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சியோட எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க நிகழ்ச்சி, அருமையான தலைப்புன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு பாலமுள்ளேருந்து மௌர்ஃப் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறான். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான புரிதல் மூலமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒரு திருமணத்துக்கு நான் போக முடியல, ஒரு ரிலேஷன் திருமணத்துக்கு தான் நான் காரணம் சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க தவறான புரிதல் காரணமாக அவங்க இதுவரைக்கும் என்னை ஏற்றுக்கொள்ளலை.
நான் சொன்ன காரணம் சரியா பிள்ளையோ தெரியல, சரியா தானே சொன்னேன், இது வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அன்பு வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம் மிந்துலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்துக்கிறேன் ஃபேஸ்புக் வழியாக. அதே போல் அன்பு கலந்த வணக்கம் போனேஷன்னா அட்டாளச்சின் முஃபீர் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டுக்கிறார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே ரொம்ப சந்தோஷம் நன்றி. அதே போல் வாழைச்சினது பத்மா சொல்லுற விஷயம் இது ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன், அதாவது தன்னுடைய நண்பி ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா நண்பி பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குற விஷயங்களுக்கு தானே இருக்கக்கூடாது, இப்போது இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உணர்வுலாகவே இருந்திருக்குது. இவங்க போய் கேட்டிருக்கேன் காஃபி ஒன்று போட்டு கொடு அப்படின்னு, நீ எங்கள் வீட்டிலலாம் காஃபி குடிப்பியா அப்படின்னு, நீ சாப்பாடே செய் நான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லி இவங்க சாப்பிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த கட்டி பிடிச்சி கண்ணீர் பிறகு அழுதுகிட்டிருக்காங்க. நான் நினைக்கவே இல்லை நீங்கள் எங்கட வீட்டில் சாப்பிடுவோன்னு சொல்லி அப்படின்னா இதெல்லாம் நான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் நான் புரிந்து கொண்டபடியும் என்ன அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டுருக்காங்க இவ்வளோ நாள் அதை தான் புரிஞ்சுக்கூடேன். ஸோ தவறான புரிதல் பல நாள் உறவுகளை கொஞ்சம் வடுவாக இருந்திருக்கிறது பாருங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் தான் இல்லையா? அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லி அட்டலட்சணி முஃபீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போனேஷனா இனிமையான காலை பொழுது வணக்கம் செவ்வாய் ராங்கல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேறு வழியிலிருந்து சமத் மாவட்டத்தில் நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கேட்டிருக்கிறார். சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போல கிருஷ்ணமூர்த்தி அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கா, தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொடுப்பதாக எடுத்திருக்கிற, சாய்மலை சிங்காரவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கிஷா வந்திருக்கிறாங்க, ஹாய் அண்ணா வணக்கம் எடுத்துக்கிறீங்க, ஹங்வெல் இருந்து கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய பாடல்கள் அருமையாக இருக்கிறது, எங்களையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பூனாகலை ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நந்தகுமார் வணக்கம் சொல்லிருக்கார், பிரசாந்த் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு மீபிடி கந்தரது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். அஜித் குமார் வணக்கம் ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் நன்றி அஜித் குமார் எடுத்துக்கிறீங்க. அன்பான காலை இப்பொழுது வணக்கம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் போல வணக்கம் தம்பி நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும். புதிய கடைகளை பொறுத்து வடதிட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்.

பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் க க கே கு கே வெரி குட் கக்கா கிக்கி கூக்கு கக்கா கே குக்கு கே கே பாடுங்க.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம்.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் அருண்மொழி.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசந்தம். ஏராளமான சொந்தங்கள் நான் கேட்ட தலைப்பின் கீழ் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: அனுசரணை வழங்கியது. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை குவைத்திற்கான விமான சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த வரி விதிப்பு 30 நாட்களுக்குள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க வர்த்தக கொள்கைக்கு எதிராக கனடா செயல்படுவதன் காரணமாகவே இந்த புதிய வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்கள், பால் பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு கனடா வரி விதிக்க எடுத்த தீர்மானத்திற்கு பதிலடியாகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நல்ல வரிசையில் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். சொந்தங்களை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நான் கேட்ட தலைப்பின் கீழ் உடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏராளமான சொந்தங்கள் சுவாரஸ்யமான விடயங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தவறான புரிதல், நாங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு செய்ய, இல்ல நீங்க ஒண்ணு சொல்ல நாங்க ஒண்ணு புரிந்து கொள்ள, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணிடுவோம் இல்லையா. அதன் கேள்வியாக கேட்டுக்கிறேன். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0311 775 0 1 அல்லது 0311 775 11 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: 96.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

சந்தோஷமாகிறதற்கு காதை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கம் வசனம் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது நீங்கள் ஒரு வீட்டை கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தரமான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு தான் சொல்றோம் மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்கள் வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னால் எப்போதுமே தரமாக இருக்க போகுதல் மாற்று கருத்தை கிடையாது. அதாக தரமான உள்ளீடுகளை பயன்படுத்தி நீங்கள் வீடு கட்டும் போது கட்டிடம் கட்டும் போது பரம்பரைக்கு ஒழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக பரம்பரைக்கு ஒழிக்கக்கூடிய உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும், ஒரு மதிலை கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்பதை சொந்தங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி, நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தவறான புரிதல், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது அதை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்ட விஷயம் அல்லது மற்றவர்கள் செய்யப்பட்ட விஷயம் தான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். முக்கியமான விஷயங்கள் இருக்குது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை, அதை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது இந்த பரீட்சையில் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டுக்கான 2026 சாதாரண தர பரீட்சை விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் 23 தேதியோடு நிறைவடைவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காலம் நீடிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அந்த கடைசி நேரத்தில் நீடிப்பாங்க. ஸோ நாங்கள் அப்போது அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க அந்த விளையாட்டு வச்சுக்கொள்ள வேண்டாம். தேசிய அடையாளத்தை இல்லாததான் ஒரு பெரிய தடையாக இருக்காது என்பதற்காக பார்த்தீங்கன்னா அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் அதுக்கு முன்னரே விண்ணப்பமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதாவது தேசிய அடையாளத்தை இல்லாமல் ஒரு தடையாக இருக்காது என்பதன் காரணமாக சரிதானே, நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின் படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரணம் கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதித்திகிது நீடிக்கப்பட மாட்டாது இப்பொழுது என்று பரீட்சைகள் திணைக்களம் இந்த விஷயத்தை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தான் சொன்னது போல இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னுச்சுனால் அழைப்பின் ஏற்படுத்துங்கள். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் 1911 நிலக்கத்துக்கு துரித சேவைக்கு அழைப்பின் ஏற்படுத்துங்கள். அதாவது 0112-78-4537 அல்லது 0112-78-6616 அல்லது 0112-78-8208 ஆகிய தொலைபேசி நிலையத்துக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்த முடியும். இந்த மீண்டும் இலக்கத்தை நான் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 0112-78-4537 அல்லது 0112-78-6616 அல்லது 0112-78-4208 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல நீங்கள் 0112-78-4422 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கு உண்டாகவும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள, இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இப்பொழுது கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அங்கே மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அங்கே பெய்கின்ற மழையின் காரணமாக அங்கே பாத்தீங்கன்னா ஆறுகள் வெள்ளப்பெருக்கு எடுத்திருக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் அங்கே இப்பொழுது பெரிய ஒரு சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்நாட்டின் நூரிஸ்தான் மாகாணத்தில் தான் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கனமழையால் பாத்தீங்கன்னா வெள்ளத்தால் ஆப்கானிஸ்தர்கள் இதுவரையில் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் 20 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 50 பேர் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைந்து இப்பொழுது வைத்தியசாலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளை பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம், வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மாயமா போயிருக்கிறாங்க. அது மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் உயிரிழந்திருப்பார்கள் என்று சொல்லி தெரியாது. இந்த உயிரிழப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரையில் 20 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும் 18 தேதி இடம்பெற்ற கடலில் சென்ற கப்பல் நீரில் மூழ்கியது. இதன் காரணமாக அங்கு உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இப்பொழுது 27 அதிகரித்து இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா வந்திருக்கிறார்கள் கானா. இந்த கானா நாடு வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் இந்த நாடு அமைந்திருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அண்டார்டிக் தலைநகர் சார்ஜ் டவுனில் இருந்து தரைமா வினை வழியாக தான் பாத்தீங்கன்னா இப்பொழுது கடல் வழியாக கடந்த 18 தேதி சிறிய ரக கப்பல் ஒன்று புறப்பட்டிருக்கு. இதில் 179 பேர் பயணித்திருக்கிறாங்க. இந்த கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை கண்டறிந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தவர்கள் மீட்பு பணியில் மீட்பணியாளர்கள்லாம் வந்து அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 69 பேரை உயிருடன் மீட்டிருக்கிறாங்க. ஆனால் கடலில் மூழ்கி 110 பேரின் நிலைமை என்னவென்று இதுவரை தெரியவில்லை. இதுவரை 27 பேரின் உடல்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. மீதி 83 பேர் நடந்தாங்க சொல்லி தெரியவில்லை. ஆனால் இவர்கள் அனைவரும் இறந்திருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்படுகிறது.

0: இன்று ஜூலை 21 தமிழ் சினிமாவின் பெருமை, இந்திய திரைப்பட உலகின் தலைசிறந்த நடிகர்களில் ஒருவரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாள். நடிப்பு என்றால் சிவாஜி, சிவாஜி என்றால் நடிப்பு என்று சொல்லும் அளவிற்கு தனது அபாரமான திறமையால் தலைமுறைகள் கடந்தும் ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து வருபவர் அவர். 1928 அக்டோபர் 1 விழுப்புரம் அருகே பிறந்த சிவாஜி கணேசனுக்கு சிறு வயதிலிருந்தே நாடக கலை மீது அதிக ஆர்வம் இருந்தது. பல நாடக குழுக்களில் நடித்த அவர் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக நடித்த போது சமூக புரட்சியாளர் பெரியார் அவர்கள் சிவாஜி என்ற பட்டத்தை வழங்கினார். அதுவே பின்னர் அவரது பெயராகவே நிலைத்துவிட்டது.
1: நான் சிரிக்கிறேன், சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன், அழுகிறேன் அழுகே வல்லே.
0: 1952 வெளியான பராசக்தி திரைப்படம் அவரது திரையுலக வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அந்த படத்தில் அவர் பேசிய வசனங்கள் இன்றும் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத வசனங்களாக பேசப்படுகின்றன.
2: உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்டீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கி சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல இதுதான் எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.
0: அதன் பிறகு வரலாற்று கதாபாத்திரங்கள், புராண வேடங்கள், குடும்ப கதைகள், சமூக படங்கள் என்று எந்த வகையான கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை உயிரோட்டமாக திரையில் கொண்டு வந்தார்.
3: கையில ஒரு ரூபாய் காத்து இல்லாதவன் எந்த பயம் இல்லாம தெருவில் நிம்மதியா படுத்து தூங்குறான். அவனை 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டான்னா மடியை இறுக்கி கட்டுறான். 100 1000 ஆயிட்டா கதவுக்கு பூட்டு வீட்டுக்கு பீரோ. 1000 லட்சம் ஆயிடுச்சுன்னா குறைக்கிறதுக்கு நாய், கூலிக்கு குர்கா. இவ்வளவு பந்தோபஸ்து இருந்தும் மன நிம்மதியோட அவன் தூங்க முடியும்னு நினைக்கிறியா? இல்லப்பா.
0: வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், திருவிளையாடல், பாசமலர், தில்லானா மோகனாம்பாள், கௌரவம், நவராத்திரி, முதல் மரியாதை போன்ற பல படங்கள் அவரது நடிப்பு திறமைக்கு இன்னும் சாட்சியாக பேசப்படுகின்றன.
3: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.
0: குறிப்பாக நவராத்திரி படத்தில் 9 விதமான கதாபாத்திரங்களில் நடித்தது அவரது நடிப்பின் பரிமாணத்தை உலகுக்கே காட்டியது.
4: புலவரே, நீரே முக்கண் முதல்வராயும் ஆகுக. உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும், உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
0: அதேபோல் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் அவர் பேசிய வசனங்களும் வெளிப்படுத்திய வீர உணர்வும் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றன.
5: வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தமரைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சளரை.
0: சுமார் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கே பெருமை சேர்த்தவர்.
6: மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனையாள் வீதியோடு நின்று விட்டாள், சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டாள். இப்போது உனக்கு பேரங்கே, பெரிய தனமெங்கே, ஊரங்கே, உறவெங்கே, நீ எரிந்து விட்ட சாம்பல்.
0: அவரது கலை சாதனைகளை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஆகிய விருதுகளை வழங்கி கௌரவித்தது. 1997 இந்திய திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாகே பால்கே விருது அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் கலைத்துறைக்கான பங்களிப்பை பாராட்டி பிரான்ஸ் அரசு செவாலியர் விருதையும் வழங்கி கௌரவித்தது. சிவாஜி கணேசனின் சிறப்புகளில் ஒன்று அவரது தெளிவான தமிழ் உச்சரிப்பு, கம்பீரமான குரல், முகபாவனைகள், கண்களாலேயே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் மற்றும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் உயிர் கொடுக்கும் நடிப்பு. அதனால்தான் ரசிகர்கள் அவரை அன்போடு நடிகர் திலகம் என்று அழைத்தார்கள்.
7: இவன் எப்படா கீழே விழுவான்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறான். நடக்காதடே, நடக்காது. I'm prepared to face anybody's challenge. I am Rajinikanth.
0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இலங்கைக்கும் இடையே மிக நெருங்கிய நெகிழ்ச்சியான கலை தொடர்பு உண்டு. சிவாஜி கணேசன் அவர்கள் இலங்கை கலைஞர்களுடன் இணைந்து நடித்த புகழ்பெற்ற திரைப்படம் பைலட் பிரேம்நாத். இத்திரைப்படம் இந்தியாவின் டி எம் மேனன் மற்றும் இலங்கையின் பிரபல தயாரிப்பாளர் சிலோன் ரத்தினம் ஆகியோரால் கூட்டாக தயாரிக்கப்பட்டது. படத்தின் பெரும்பாலான காட்சிகள் கொழும்பு, கண்டி மற்றும் கடுகண்ணாவை போன்ற இலங்கையின் மிக அழகான பகுதிகளில் படமாக்கப்பட்டுள்ளன. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஜோடியாக இலங்கையின் முன்னணி மற்றும் புகழ்பெற்ற நடிகையான மாலினி போன்சேகா நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இலங்கை நாட்டின் சிங்கார புன்னகை என்ற பாடல் இன்றும் இலங்கை ரசிகர்களின் எக்காலத்துக்குமான ஃபேவரைட்.
8: சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கமா.
0: இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த மோகன புன்னகை திரைப்படமும் இலங்கையை மையமாக கொண்டு உருவானது. இந்த படத்தின் முழுக்கதையும் இலங்கையிலேயே நகர்வது போல அமைக்கப்பட்டிருந்ததுடன் அங்கேயே பல காட்சிகள் படமாக்கப்பட்டன. திரைப்படங்களை தாண்டி இலங்கையில் சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்தது. அவர் இலங்கைக்கு வருகை தந்த போதெல்லாம் ஒரு நாட்டின் தலைவருக்கு கொடுக்கும் மரியாதையும் வரவேற்பையும் இலங்கை மக்கள் அவருக்கு அளித்தனர். இலங்கையின் புகழ்பெற்ற நாளிதழ்கள் மற்றும் இலங்கை வானொலி ஆகியவை இணைந்து சிவாஜி கணேசனுக்கு பாராட்டு விழா நடத்தின. இந்த விழாவில் அவரது அசாத்திய நடிப்பு திறமையை பாராட்டி அவருக்கு கலைக்குரிசில் என்ற மிக உயரிய பட்டத்தை முறைப்படி வழங்கினார்கள். இந்த விழாவின் உன்னத தருணமாக இலங்கையின் கலை உலகினரும் தமிழ் ரசிகர்களும் இணைந்து நடிகர் திலகத்திற்கு ஒரு தங்க கிரீடம் சூட்டி சிம்மாசனத்தில் அமர வைத்து பேரரசர் போல அழகு பார்த்தனர். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பல நாடுகள் விருதுகளையும் பட்டங்களையும் வழங்கியிருந்தாலும் இலங்கையில் அவருக்கு சூட்டப்பட்ட கலைக்குரிசில் என்ற பட்டமும் ரசிகர்களால் அணிவிக்கப்பட்ட மகுடமும் அவரது வாழ்க்கை குறிப்புகளில் மிக முக்கியமான மைல்கல்லாக இன்றும் பதிவாகியுள்ளது. 2001 ஜூலை மாதம் 21 தேதி அவர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் இன்னும் அழியாமல் இருக்கின்றன. இன்னும் அவரது படங்கள் தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களிலும் புதிய தலைமுறையினரால் ரசிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு கலைஞன் காலத்தை கடந்து வாழ முடியும் என்பதை தனது நடிப்பால் நிரூபித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
9: பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது
10: எதுகையும் மோனையும்,
9: சேர்ந்தே இருப்பது
10: வறுமையும் புலமையும்,
9: சேராதிருப்பது
10: அறிவும் பணமும்,
9: சொல்லக்கூடாதது
10: பெண்ணிடம் ரகசியம்,
9: சொல்லக்கூடியது
10: உண்மையின் தத்துவம்,
9: பார்க்க கூடாதது
10: பசியும் பஞ்சமும்,
9: பார்த்து ரசிப்பது
10: கலையும் அழகும்,
9: கலையை சிறந்தது
10: இலிசை நாடகம்,
9: நாடகம் என்பது
10: நடிப்பும் பாட்டும்,
9: பாட்டுக்கு
10: நாரதன்,
9: வீணைக்கு
10: வாணி,
9: அழகுக்கு
10: முருகன்,
9: சொல்லுக்கு
10: அகத்தியன்,
9: வில்லுக்கு
10: விஜயன்,
9: ஆசைக்கு
10: நீ,
9: அறிவுக்கு
10: நான்.
9: ஐயா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான்.
0: இந்த நினைவு நாளில் அந்த மகத்தான கலைஞருக்கு எமது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துவோம். உடல் மறைந்தாலும் கலைஞனின் கலை என்றும் மறையாது.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கு வசந்தம். நீங்கள் அழகாக வேண்டுமா, இயற்கையாகவே அழகாக வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது கிளிப் கலோஜி நேச்சுரல் நீங்க எடுத்துக்கொடுத்து இயற்கையாகவே நீங்க அழகாக வந்துருக்கீங்க. அதாவது எலும்புகள் வலுவாகும், அதே போல அடர்த்தியான கூந்தல் கிடைக்கும், முக தோற்றம் முகப்பொழிவு அழகாக இருக்கும். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்கள் இளமையை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக இளமையா இருக்கணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும், கிளிப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. புவனேஷன் இதெல்லாம் எங்க வாங்குறது, வாங்குறதுக்கு இடமா இல்ல. நான் சொல்றேன் பாருங்க, காகில் ஸ்டோர் சிட்டி போய் அங்க போய் கேட்டா கிடைக்கும். அதே போல இலங்கை இருக்கின்ற முன்னணி மருந்தகங்களை போய் கேளுங்க, நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் சந்தோஷமாக புரிந்து கொள்கிறேன். தலைவலி காய்ச்சல் வருது, ஆஹா, காலையிலேயே வேலைக்கு போது தலைவலி காய்ச்சல் வருது. இப்ப வேலை செய்து கொண்டிருக்கும் போது தலைவலி காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது, என்ன செய்யலாமண்ணா அப்படின்னு சொல்லி நீ கேட்கும் போது நான் சொல்றது மெல்டோல். மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிரும். எப்படி பறந்து போயிரும், ஓகே, யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சரிதானே? ஆக தலைவலி காய்ச்சல் பறந்து போகணும்னு சொன்னா நீங்க எடுக்க வேண்டியது ஒரு மெல்டோல் எடுத்துக்கொடுங்க. இது ஒரு வகையான பெரசிட்டபோல் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். சார், ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கலத்துறை கிரிகள் ராஜலட்சுமி சொன்ன விஷயம், அதாவது அவங்க சின்னதா இருக்கும் போது தன்னுடைய அப்பாவின் அம்மா அம்மா அம்மாவின் அம்மா இருந்ததாக தந்தி, அந்த காலத்து தந்தி தானே வந்தது. அப்ப தந்தி வந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மக்களும் போயிட்டாங்களாம். அங்க போய் பார்த்தா திண்ணையில உட்காந்து காஃபி குடிச்சுட்டு இருக்காங்களாம் அவங்க அம்மம்மா. எப்படி இருக்குமே, அது பொய்யான ஒரு தந்தி. அந்த காலத்து நிறைய அந்த முட்டை கடுதாசிலும் வர்றது அதிகமாகிறது. இப்போ கடுதாசி வழக்கம் குறைந்து விட்டதானே, ஸோ அதனால இப்ப குறைஞ்சிடுது. சரி, அன்பு வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த மொழி பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. இனிமையான வணக்கம் சொல்லிக்கொண்டு ஃபேஸ்புக் வழியாக இருந்து கொண்டிருக்கிறார். நான் மொரட்டுவை மோதலில் இருந்து ஃபைசல். அழகான தலைப்பு தந்திருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். நான் கடந்த 1999 அனுராதபுரம் பேக்கரி ஒன்றில் தான் வேலை செய்தேன். ரெண்டும் 50 ரூபாய் கொடுத்து பார்த்தீங்கன்னா பொல் கேக்குக்கு, ஒரு அதாவது தேங்காய் கேக், பொல் கேக்னு சொல்லி ஒருத்தர் வந்து அதுக்கான வாசனைக்கு போட குருந்து பத்து அப்படின்னு ஒரு சிங்களத்தில் சொல்லி வாங்கிட்டு வர சொன்னார். எனக்கும் அறகுறையாக தெரிஞ்சிட்டு, சரி ஏதாவது சொல்கிறான்னு சொல்லி போயிட்டு நான் சிங்கிள் அப்போ அவ்வளோ புரியாது. நான் கடைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வாங்கி வந்திருக்கிறேன். அது அது நினைத்தா எனக்கு இன்னும் சிரிப்பு வருது. அவர் சிங்களத்தில் பழக முடியாமல் ரொம்ப என்ன என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இதானே வாங்கிட்டு சொன்னீங்க, அது வந்து வெங்காயத்தை வாங்கி வந்துருக்காரு குருந்து பொத்து. சரி, ஓகே, எப்படி நீங்க வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு என்ன கேட்டிருப்பாரு, நான் கடைக்காரன் குழம்பி போயிருப்பார். அன்பான வணக்கம் போனேஷன், நானும் நிகழ்ச்சி கூட வந்திருக்கேன். பலாங்குடில இருந்து குமாரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்பு அன்புடன் இனிமையான காலை பொழுது வணக்கம். மேனகை பண்டாரவள்ள எல்லையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போல யமுனா கிருஷ்ணகுமார் வந்திருக்கிறாங்க, யுவராணி அன்பு வணக்கம் சொல்லிருக்காங்க. பத்தர் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். புவனேஸ்வரம் மங்கையரசி அன்பு வணக்கம் சொல்லிருக்காங்க, நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு தவறான புரிதல், அதாவது அண்ணா எனக்கு சகோதர மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த காலத்துல யார் சொல்லிருக்கேன்னு சொன்னா இது வந்துட்டு தனது பாட்டி செஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கிருஷாந்த் அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் அவிசாவளியிலிருந்து. அதாவது அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் குழப்பமான விஷயமா, அந்த காலத்துல குழப்பம்னு சொன்னா கொஞ்சம் கலவரங்கள் இருந்த காலமா, அப்ப எல்லாரும் ஒளிஞ்சு கொண்டுதான் இருந்தாங்களாம். சகோதர மொழிய தெரியாது, இருந்தாலும் ஒளிஞ்சு கொண்டுதான் இருந்தாங்களாம் இந்த கலவர காலத்துல. அப்ப ஒரு சந்தி ஒன்றுல பாத்தீங்கன்னு சொன்னா சத்தம் மட்டும் கேக்குதான், கப்பாங் கப்பாம் பாங் கப்பாமாங் கப்பாமான்னு சொன்னால் வெட்டுறது, அதான் அர்த்தம். ஓகே, என்ன சொல்றதுன்னு சொல்லி இவரும் என்ன பண்ணிருக்காங்க, ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த பாட்டி போய் பார்த்த பாட்டி அந்த வயசுல சின்ன காலத்துல சாதாரண வயது பார்த்துருக்காங்க, சத்தம் மட்டும் கேட்குது கப்பாங் கப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஓடி ஊருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த அந்த சந்தியில போட்டு எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஊராக்களே திரண்டு காட்டுக்கு ஓடிட்டாங்களாம். இது உண்மையான சம்பவம், சரியா நடந்த சம்பவம். எல்லாம் ஓடின பிறகு இப்ப என்னடா சொல்லி பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஒரு சத்தமும் இல்லையா, ஒன்றுமே இல்லையா, என்ன ஊராக்கள் யோசிக்கணும், என்ன ஒன்றும் இல்லை, சந்தியில போட்டு வெட்டுறான் இந்த பிள்ளை சொல்லிச்சு, இன்னும் இல்லைன்னு சொல்லி அப்ப அந்த பாதையில இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி அவங்க, ஐயோ பைத்தியமா அம்மங்க யாருமே இல்ல, ஒரு லொரி ஒன்றை திரும்ப முடியாம அவங்க திரும்ப வெட்டு வெட்டுன்னு இருக்காங்க. லொரிய லொரி இந்த பக்கம் வெட்டு இந்த பக்கம் வெட்டு, இந்த மேபத்தை காப்பா மேபத்தை காப்பான் இருக்கிறாங்க. அதை இவங்க தவறுதலா புரிஞ்சுக்கொண்டு வெட்டுறாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. சோ தவறுதலான புரிதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தானே. அன்பு கலந்த வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களை எடுத்துக்கொள்ள சொல்லிக்கொண்டு நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம், அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்காரு. அது போல பெருமாள் அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களை எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறது. அது போல எட்டியதொட்டை பணாபத்து இலக்கம் ஒன்று ரவி கேரட்சில் ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தா எங்களோட ஒலிச்சந்திரன் அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லியிருந்தார். அங்கே நிறைய பேர் இருக்கலாம், சத்யா இருக்கலாம், அதே போல சிவராஜா, ரோஷான், சச்சின், கமல்ராஜ், இசான், சாந்தா, ரவி எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கலாம். சிடிபி ரவி எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ருவானும் இருக்காராம். எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் அருண்மொழி.

காலை பொழுது நோட்சியாக வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டீர்கள், சந்தோஷமாக இருந்திருக்கின்றீர்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கால இருந்து மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டான். தன்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு நான் சொல்றது எதுவுமே செய்ய மாட்டேன், அதாவது செய்வார், எல்லாம் கஷ்டப்பட்டு செய்வார், ஆனால் தவறுதலாக புரிந்து கொண்டு செய்வார், புரிஞ்சு போட்டுட்டு என்னோட பேச்சு வாங்குவார்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதே போல எட்டியாந்தோட்டை கராகூர்ல ஏகேஜி எலக்ட்ரிக்கல் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். சுபாஷ் வந்து இருந்தார் அங்க, அப்படியே சவுண்ட் சார் நல்லா சத்தமா வச்சு கேட்டுக்கொண்டிருக்கலாம். அங்க அப்படியே அதிரது அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம். சுபாஷ் உங்களுக்காக பாடல் வருகிறது கேட்டு மக்களுக்கு. அதே போல ஹல்குள்ள இருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லிருந்தார். சார் எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது, ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நன்றி போனிஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10:02.

0: அனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: டெங்கு தொற்று காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் அதற்கமைய நாட்டில் இதுவரை நிகழ்ந்த மரணங்களின் எண்ணிக்கை 56 உயர்வடைந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 77,000 கடந்துள்ளது. இதே நேரம் நேற்றைய தினம் ஒரே நாளில் 984 டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளுக்கமைய தற்போது நாடு முழுவதும் 162 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் அதி அபாய வலயங்களாக இனம் காணப்பட்டுள்ளன. டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க படை ஈரான் மீது 10th நாளாக தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ராணுவ திறன்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது தொடர்ந்து 10th இரவாகவும் தாக்குதல்களை நடத்தியது. குவைத், ஜோர்தான், பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த தொடர் குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹோமோஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஈரான் ராணுவ திறன்களை மேலும் சீர்குலைக்கும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க மத்திய படை தலைமையகம் அறிவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: காலை வணக்கம். யாரு பேசுறீங்க? முருகையா. சார் சொல்லுங்க. ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது இன்று உங்களை முதல் நேராக இணைச்சிருக்கு. சரி, வானொலி பட்டியின் சத்தத்தை ரொம்ப கூடுதலா வச்சு கேக்குறீங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்ப நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடலில் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: சுவமணி, மகள் மாறான ரவிச்சனா மற்றும் காத்தாங்குடி நசீர் சம்பதிகள், மதுரமலை அத்தும் நாசு, அன்பான திருவத்தம்பிக்காகவும் அன்பான நல்ல ஒரு பாடலை சார்ந்த நன்றி, வணக்கம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது உள்ளூர் முழுவதும் இன்று நாள் முழுவதும் இடைக்கால பாடல் அப்படின்னு சொல்லி பேச்சு அப்படின்றதுல இன்றைக்கு இலங்கை அல்லது உலக நாடு முழுவதும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்பொழுது ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா ஜோன் இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மங்கே கரசி வந்திருக்கிறாங்க, இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு இன்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா வந்துக்கிறாங்க, வணக்கம் கிருபானா, நான் பகவந்தலாவையிலிருந்து கலை செல்வன் இணைந்திருக்கிறேன், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் வந்திருக்கின்றார், வளமை போல் இன்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தினேஷ் வந்திருக்கின்றார், அரோலினா கெயில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு இன்றும் தருவீர்கள் என்ற ஆவலோடு வானொலிப்பட்டி

அருகாமையில் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியா வந்துக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபான் அப்படின்னு சொல்லி புஸ்தலாவ சசிகலா சுரேஷ் குமார் எழுந்திருக்கிறாங்க. நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அதே போன்று ஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வரக்கா போலையிலிருந்து நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷார்மி எழுந்துக்கிறாங்க. குறிஞ்சங்கனி அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ரஜினா பிளட் சிங் அளவிலிருந்து வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் அச்சிவேலியிலிருந்து உமா அணிந்திருக்கிறாங்க. கணவர் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபானா, நான் அபிசாவளையிலிருந்து சாந்திமதி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெளிமடையிலிருந்து ராம் வந்திருக்கின்றார். கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹரல் சந்திரா நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தாமினி வந்துக்கிறாங்க. பொருளையிலிருந்து நிகழ்ச்சியோட அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் யாழ்ப்பாணம் இஸ்மாயில் இணைந்திருக்கின்றேன். மனைவி நதீரா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மித்திரன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிவன் கடை A9 வீதியில ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மயூ துவா வந்துக்கிறாங்க. அதே போன்று செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ரவி வந்திருக்கின்றார். சுஜிக்காக வேண்டி பாடல் வேண்டும், நான் வெள்ளம்பட்டியவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். நவீன் வந்திருக்கின்றார். அதே போன்று ராகம் சுகமானது இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ராஜ் குறிப்பிடுகிறது. இவளை செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசந்த் ராக் எழுந்திருக்கின்றார். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடத்துகிற பாடல் வேண்டும் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி ரட்னேஸ்வரன் எழுந்திருக்கின்றார். அது போன்று தினேஷ் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் சிங்காரவத்தை சாமி மலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அத்தனை ஒரு வீடுக்காகவும் ஒலிக்கின்றது பா.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: உங்களுடைய வானொலி படியின் சத்தத்தை கொஞ்சம் குறைப்புமா, ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது புரியுது. யார் பேசுறீங்க?
1: விவசாய அப்புத்தல தங்கமலையில இருந்து ஜமுனா பேசுறேன்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: அதுவும்
0: செவ்வாய்க்கிழமை ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு லைனும் கிடைச்சிருக்குது. சரி, அப்ப சொல்லுங்க, ஜமுனா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு சேர்ந்து பாடல் கேட்பதற்கு?
1: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் கேட்போம்ண்ணா. எனக்கு ஒரு பாடல் தர இருந்தாங்கண்ணா.
0: தருவதற்கு மீதி சீரன் என்ன பாடல்?
1: கண்ணே என் கண்மணி அந்த பாட்டு தாங்கண்ணா.
0: கண்ணே என் கண்மணி. சரி, அந்த பாடலை தருவதற்கு மீதி சீரன் நன்றி. நிகழ்ச்சி இருந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்பொழுது பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். லங்கேஜ் நடந்திருக்கின்றார் ரொசல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஜெனா வந்திருக்கின்றார் கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் மனைவி பாமினி மற்றும் மகன் சுசாதரன் ஜஸ்வீத் ஆகியோரை அணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு குமார் எழுந்திருக்கின்றார் வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமார் வந்திருக்கிறார். இதேவேளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் வேர்வளையிலிருந்து நசார் எழுந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். சட்டியார் வீனஸ் சலூன்ல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கிறார். இதேவேளை நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியம் குறிப்பிடுகிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் ரொம்ப சந்தோஷமா சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜ் ஹாப்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறார். மேபிட்டி கந்தையிலிருந்து பிரசாந்த் இருந்திருக்கின்றார். இன்று 15வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அப்பா, அதாவது என்ன போட்டு கொண்டிருக்கின்ற சரண்யா, 15வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சரண்யாவை வசந்தம் எஃப்எம் சார்பில் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி குறிப்பிடுகிறாங்க. வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், ஜே குமார் நடந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு ராகம் சுகமானது நிகழ்ச்சி வேற லெவல் அப்படின்னு சொல்லி எரிஷா எழுந்திருக்கின்றார். காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. ஜட்டையாந்தோட்டை ஜெயந்தி எழுந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவா வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொடுங்க. புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தாமோதரம் மற்றும் வசந்த உறவுகளுக்காக பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கஜன் வெல்டிங் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக கஜன் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. மாவனில் நிசா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. திருகோணமலையிலிருந்து கஸ்தூரி வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கண்ணா வந்திருக்கின்றார். இதயத்தை தொடும் பாடல்களோடு இதமாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கடுவலையிலிருந்து கண்ணா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராம்குமார் இருந்திருக்கின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க, நான் திவான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். கர்ணன் எழுந்திருக்கிறார். இனிமையான பாடல் தெரிவுகள். மனைவி ஜெயா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். என்னைய நிகழ்ச்சியில் இடத்தில் நல்லதொரு பாடல் தாருங்கள், ரூபா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நிகப்பத்த ஆறுமுகம் வந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஹோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயினால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் கோட்டை மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டில் தற்போது ஈடுபட்டு
2: வருகின்றனர்.
3: பிரித்தானியாவின் புதிய பிரதமராக ஆண்டி பர்னாம் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகியுள்ளார். அது தொடர்பிலான ராஜினாமா கடிதத்தையும் அவர் சார்ல்ஸ் மன்னரை சந்தித்து நேற்றைய தினம் கையளித்திருந்தார். இந்நிலையில் மன்னரும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேரம் 11:07, ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் யார் நிகழ்ச்சியில்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? எப்படி சுகமா இருக்கிறீங்க தேவாளன்?
1: நல்லா
0: இருக்கிறேன்.
1: பாடுங்க.

0: அந்த பாடலை தாங்க சார். இந்த பாடலை சார்
1: சொல்லுங்க.
0: அன்புமான ராமாவுக்கும் வசனக்கும் தாங்க சார்.
1: நன்றி நிகழ்ச்சியோட நம்பிக்கை.
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் அலைகளில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:18 இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஞான முருகன் இணைந்திருக்கின்றார். அத்தனை பாடல்களும் அற்புதம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவாலை செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். கொழும்போ 5 ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபாணன், மூதூர் பட்டித்திடல், வடிவேல் செவ்வாய் ராகம் தரும், ராகம் சுகமானது, மனதிற்கு இனிமையாக இருக்கின்றது, பாடல்கள் அத்தனையும் அத்தனைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். முகமது ராஃபி வந்திருக்கிறார் மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அன்வர், நானும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நசார் வந்திருக்கின்றார் வேறுவலையிலிருந்து. பாட்டு தலைவா, செவ்வாய் ராகங்கள் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. தர்ஷினி இணைந்துக்கிறாங்க. இன்னி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள், நான் வரக்கா போலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜாக்சன் அப்பு இணைந்திருக்கின்றார். தற்பொழுது மட்டக்கிளப்பு நகை தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காமராஜ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். நாவலப்பட்டி இவளிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அருள்மொழி இணைந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஹேட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து ஸ்பரமானந்தன் வசீஹரன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மரியா வந்துக்கிறாங்க. அதுபோன்று ரஞ்சிதா இணைந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியில் என்னை மனித்து நல்லதொரு பாடல் தாருங்கள், சூப்பர் பாடல்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆரையம்பதி இதயரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதுபோன்று எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து இயேசுதாஸ் வந்திருக்கின்றார். அது போன்று கிருபாண்ணா எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். தயாகரன், ஜதீஸ்வரி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காளிமுத்து இணைந்திருக்கின்றார். கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரி, இவளிருந்து மொரீன் வந்திருக்கிறாங்க. வளமோ போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை வத்தளையிலிருந்து ரஞ்சனி வந்துக்கிறாங்க. சிவான் ஓடிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:30.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் ட்ரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM

0: மட்டக்களப்பு மற்றும் யாழ் மண்ணில் 102.8 அலைவரிசையிலும், அதே போன்று மலையகம் முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் மருதமனையிலிருந்து பதூதீன்.
0: எப்படி இருக்கிறீங்க பதூதீன்?
1: பதூதீன்
0: வேலையோடு அப்படியே பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க.
1: நிச்சயமா, பாடலை கேட்கின்ற போது வேலை தானாக அப்படியே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது.
0: அப்படியா? சரி. அப்ப வீட்டில இருந்து வேலை செய்யறேன்னு சொல்லி சொன்னா சாப்பாடும் கிடைக்குது, வேலையும் நடக்குது, பாடல்களும்
1: கிடைக்குது.
0: அதுதானே பாருங்களேன், இப்படி எல்லாருக்கும் அமையாது பாருங்க. அது கண்ணூர் படக்கூடாது. சரி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு எனது மறைவு மக்கள் மற்றும் மருதமலை கல்ஸ்வின், அப்துல் நாசர், ரிஸ்வானா இக்ராம், அலிகான், நவர்தீன், பாண்டரபு கமலன், ஆயிஷா அமல், மற்றும் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டீங்க அனைவருக்கும் அன்பான பாடல் உங்களுக்காகவும் கேட்போம். எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகின்றது.
0: என்ன
1: நம்ம பாடல் ஒண்ணு மறந்து விட்டது
0: வருது, ஆனா வரல.
1: சரி, ஓகே, பாப்போம் அந்த பாடலை.

வீட்டோட இருந்து வேலை செய்யறேன்னு சொல்லி சொன்னா சந்தோஷம் தான், கண் திருஷ்டி போடத்தான் வேணும். இருந்தாலும் பாருங்க, இன்னொரு வேலை இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டு வெளியிலேயே போக முடியாம இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் மன வேதனை படுறதும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் நேரம் 11:48. வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். ஓல்கோட் மாவட்ட மெக்மில்லன் புத்தக சாலையில் இருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பெரிய நீலாவணையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணா தெரிவித்துகிறது. இவளை குமுத ராஜா அணிந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பார்த்தி வந்துக்கிறாங்க. ஆனந்த் பார்த்தி உடுப்பட்டி கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஜெகா வந்திருக்கிறார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகள், இந்த ஊரில் இருந்து சதாது எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜா எழுந்திருக்கின்றார். சமுவேல் ராஜா, இனிமையான பாடல் தெரிவுகள், நான் தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ரொசல்லகம குசல ராஜா நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் முனாஸ் இருந்திருக்கின்றேன் மருதமுனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் வந்திருக்கின்றார். மாளிகாவத்தை குஷன் ஒர்க் ஷாப், அதாவது சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிட்டுகின்றார். மயு துவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து ஷர்மிளா வந்திருக்கிறாங்க. தொண்டைமானார் செல்வச்சின்னதி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தேவி ஜோகேஸ்வரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிருபா அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்குடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரட்னேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. அக்கரைப்பற்ற பப்ரையில நிசார் இருந்திருக்கின்றார். குட்டாஞ்சேனையிலிருந்து வரலட்சுமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ரட்னாஸ் இருந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஏராவூர் தாசன் பிரியா வந்துக்கிறாங்க. சமீதரன் இணைந்திருக்கின்றார். சொந்தரிடம் நயனாதீவு, தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகளோடு நானும் வசந்தத்தோடு தான் அப்படின்னு சொல்லி மர்சுகா ஜுனாய்டு வந்துக்கிறாங்க. வேணி வந்துக்கிறாங்க. வேணி ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார் பலாங்குடையிலிருந்து. அதேபோன்று சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றார். தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோட நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சியை தொடர்ந்து மத்திய நேர குதுகுல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் ஆனந்தி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: மிகவும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0311 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அன்பான மதிய நேர வணக்கம். யார் இது?
1: வணக்கம், மரதமணி.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: மிகவும் நலமாக இருக்கின்றேன். உங்கள் நலமும் நலமுடன் நின்றும் திகழ்ந்தே இருக்கட்டும்.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? இனிதான் சாப்பிடணும். சரி, அப்புறம் சொல்லுங்க, இடைக்கால பாடல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கிறீங்க அந்த பாட்டுகள்.
0: சரி, படத்தும் ஒரு சூறான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடலை கேட்பதற்கு அனைத்து நேரங்களுக்காக கேட்க விரும்புகின்றேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு. நன்றி.

0: படிச்சே பாட்டு படிச்சேன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு 3 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். சகுந்தலா தேவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்ல எல்லாரும் நல்ல சுகமா இருப்பாங்கல்லி.
0: இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு? சரி சரி, படுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், தம்பி குடும்பம், தாசன் குடும்பம், மற்ற பதந்தங்களுக்கு அனைவருக்காக அன்பு தோல் ஜானந்திக்காக கேப்பமே.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூறான பாடல் வருகிறது. கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் இயேசுதாஸ் அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: மன்னன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒளித்தொகிறது. நேரம் மதியம் 12:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சட்டை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இப்போது நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். யாருது?
1: தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்களா?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கேன். அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி.
1: ஞாபகப்படுத்த முடிஞ்சா போடுங்க.
0: என்ன பாடல்?
1: வசந்த கால பறவையில செம்பருத்தி செம்பருத்தி என்ற பாடல்.
0: செம்பருத்தி செம்பருத்தி. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரி சரி
0: சரி. இப்ப அடுத்த ஒழிக்கிற்கும் பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ரசலகம, குசலராஜா, கொண்டு பன்னெண்டு மலர், இளவட்டாரன், குணசீலன், சமூகன், வசந்தகுமார், பதிலு, ராஜமாணிக்கன், ராஜேந்திரன், வெளிமட செல்வராம், பத்தல் அகியாக்கன், கிருஷ்ணமத்தன், ஆட்டோஸ்வரன், உமாச்சந்திரன், திருமதி ராஜா, தஹாரா, முந்தாஜேகன், ரீஸ்கா, அருள்மொழி, தோப்பும் மெரில், சாம்குமார், மனுராங்கல, தனலட்சுமி, பலக்கேன, பத்மா. இந்த நேரத்துல வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் சகோதரி, இனிமையான மதிய நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி லண்டன்ல இருந்து குமுது ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. முகமத் அன்வர் நிகழ்ச்சியோடு மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மதிய வணக்கம் என்று சொல்லி ஆரயம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் அக்கா. சாமிமலை, சிங்காரவத்தை, டி கே தினேஷ், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று பொப்டெயில இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். ஏராவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி ஜெயகலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் மனைவி பாமினி மற்றும் மகன் துசரசன், அஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மதிய நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் சபுமல்க பெரிய குறியானையில் இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி மஸ்கெரியாவில் இருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது. ஒழிக்கும் பாடல் இது. அண்ணாமலை திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு சித்ரா பாடும் பாடல்.

0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் அருண்மொழி.

இசை உலகின் நட்சத்திரம் காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள்.

0: சிறுகளுக்கு அனுசரணையை வழங்கியது. மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: யாழ்ப்பாணம் கண்டி A9 பிரதான வீதியின் மர்தன்கடவல மிதிவத்த பிரதேசத்தில் சொகுசு பேருந்தொன்றும் லாரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தொன்று வீதியின் வலதுபுறமாக திரும்ப முயன்ற லாரியின் பின்புறத்தில் மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த பேருந்தின் சாரதி கெக்கிராவு ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மர்தன்கடவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
1: ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடை மழை காரணமாக பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விசேடமாக நூரிஸ்தான் மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடை மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பரன் பகுதி அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ள அனர்த்தத்தில் சிக்கி இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் 100 அதிகமானோர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நான் தேடும் செவ்வந்தி பூ இது தர்மபத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் ஜானகி இணைந்து பாடிய ஒரு சுப்ரான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே தொடர்ந்து மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0112-2775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-2775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். அன்பான வணக்கம். யார் அது? மகேஷ். எப்படி இருக்கீங்க மகேஷ்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகேஷ் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியே சாப்பிட வந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா மகேஷ்க்கு? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மகேஷ்?
1: அடுத்த பாடலை
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது. அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஜெயச்சந்திரன் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: கேத்த பூவிது நீதானே. அந்த கோயில் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்கு ஹலோ வணக்கம்.
1: ஹாய், சந்தோஷமான மாலை மதிய வணக்கம்.
0: வணக்கம் மதிய நேர வணக்கம். யார் இது?
1: அப்படியா?
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: வேலை எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது? பாடல்கள்
1: எனக்கு பூவே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்ப போன பாட்டும் எனக்கு ரொம்ப
0: பிடிச்சிருக்கான்.
1: செவ்வாய் ராகம் சொன்னாமே இடைக்கால பாடல் எல்லாமே பெஸ்ட் தானே?
0: எனக்கு முடிஞ்ச
1: கேளடி கண்மணி படத்துல இருந்து
0: அடடா, அந்த பாடல் வந்து முதல் மனுத்தி அளத்துல ஒலித்திருந்ததே, நீங்க கேக்கலையா? முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திற்காக.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடல் ஒளித்தொய்ந்திருந்தது. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 எட்டாள வரிசையினூடாக இப்போ தலைப்பினூடாக சொந்தம் யாரு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யாருது?
1: விஜயகுமார்.
0: விஜயகுமார், எப்படி இருக்கீங்க விஜயகுமார்?
1: நல்ல சுகம், நல்ல சுகம். உங்களுக்கு சுகம் எப்படி?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விஜயகுமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்போதைக்கு வீட்டுல வேலை இல்ல. உங்களோட வாய்ஸ் கேட்கத்தான் சரியான ஆசையா இருக்கு. இப்போ ஒரு அவருக்கு மேல ட்ரை பண்ணேன் இப்பதான்.
0: அப்படியா? சரி, எப்படியோ லைன் கிடைச்சது தானே. என்ன
1: உங்களோட
0: பேசினது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: எங்கட குடும்பத்தார் அனைவருக்கும், வசந்த நேயர்கள் அனைவருக்கும், மற்றது பிரதீப், பிரவீன், மற்றது உற்றார் உறவினர்கள் வீட்டு பக்கத்துல உள்ள அவ்வளவு பேத்துக்கும், மற்றது நிர்மலா குடும்பம், சினோனா குடும்பம், மற்றது சகல நேர்களுக்காகவும், வசந்தங்கைக்கும், அனைத்து நேர்களுக்காகவும் பேசணும் ஒரு ஆசையா இருக்கு. எனக்கு நல்ல ஒரு இடைக்கால பாட்டு தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: வசந்த மாளிகை படத்துல இருந்து.
0: வசந்த மாளிகை திரைப்படத்தில இருந்தா? சரி, நான் தர முயற்சி செய்யறேன். அடுத்த பாடல் அனைவருக்காகவும் கேட்கலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் மீட்பிடி கந்தையிலிருந்து சுது மற்றும் கலா, பிரதீபன், சுஜீதன், பிரியா ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் அக்கா பிரியா மற்றும் சஞ்சய், சந்தோஷ், தனுஷா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இசுதாஸ் பூநாகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மதிய நேர வணக்கம் அக்கா மற்றும் கணவர் ஜீவா, மகன் வனுஜன், மகள் டிவக்ஷனா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கழுதாவளையிலிருந்து ஜீவன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கரோலினாவிலிருந்து கெய்லர் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி வெள்ளவத்தையில் நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். யாழ்ப்பாணம் இஸ்மாயில், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப், மகன் அல்தாப் மற்றும் KKS ரோட் விக்னா ஹோட்டலில் வேலை செய்யும் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் அக்கா, உடுப்பிடி கண்ணா நிகழ்ச்சியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு குறிஞ்சாங்கேணி அசுர்தீன் மற்றும் நூர்ஜஹான், ஹன்வர், ரியாஸ், ரிஸ்கா மற்றும் ரியானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தம் கூட ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக் அண்ட் வசந்தம் FM, வசந்தம் TV இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டம் வந்து வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது என்பதையும் அறிய தருவதோடு அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது. குரு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: ராகங்களை மீட்டும் ஓர்மி வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. செவந்தி, செவந்தி, செவந்தி, செவந்தி, செவந்தி, செவந்தி, செவந்தி.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடகர் அருண்மொழி. ஒலிக்கும் பாடல் இது செவ்வந்தி திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே இன்றைய நாள் முழுவதும்
1: இன்றைய நாள் முழுவதும்
0: இதமான இடைக்கால பாடல்களோடு

0: அனுசரணை வழங்கியது. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ஹோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹோமாகம போலீசார் தெரிவித்தனர். தற்போது தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தீ விபத்தில் சிக்கியுள்ளவர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்ததுடன் அதன்போது 80 மேற்பட்ட ஊழியர்கள் அங்கு பணிபுரிந்துள்ளதாக தெரிய வருகிறது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தோனேஷியாவில் 34 குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்த வழக்கில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 19 பேருக்கு இந்தோனேஷிய நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்த கடத்தல் வலையமைப்பின் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்ட 70 வயதுடைய பெண்ணொருவருக்கு 7 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய குற்றவாளிகளுக்கு குற்றத்தில் அவர்களின் பங்களிப்புக்கேற்ப 3-6 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஜாவாவில் குழந்தைகளை சட்டவிரோதமாக வாங்கிய இந்த குழுவினர் அவர்களை இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூரில் குழந்தைகளை தத்தெடுக்க விரும்பும் பெற்றோருக்கு விற்பனை செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராசங்கள்.

அதுதான் காதலா.

0: இது நம்ம ஆளு திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குத்துக்களம் நிகழ்ச்சியோட அப்படியே சந்தோஷமாக இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரம் நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமே. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். யார் இது?
1: நான் மருதமன் இருந்து பதீதேன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் தானே?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்போ சாப்பாடு முடிச்சு விட்டு லைனையோடு உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன்.
0: சாப்பாடு எல்லாம் முடிச்சு அப்ப
1: சாப்பிட்டீங்களா?
0: நான் இனிதான் சாப்பிடணும். அதுதானே? என்ன
1: அதானே.
0: அப்புறம் வேலையா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்களா? எப்படி?
1: இரண்டும் வீட்டோடு தான்.
0: இரண்டும் வீட்டோடு?
1: வேலையும் வீட்டுலான்.
0: சரி சரி, நல்லது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல கேட்பதற்கு என்னுடைய மனைவி மக்கள் மற்றும் மருதமனை கல்வியின் அப்துல் நாசர், பாட்டிருப்பு கமலன் முருகையா மற்றும் இந்த நேரத்தில் வசந்தங்கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான அறிவாளர் நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இந்த கொண்டமைக்கு.

0: ராகங்கள்
1: செவ்வாய்
0: ராகங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து

0: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: ஹலோ அன்புக்கினிய அறிவிப்பாளர் ஆனந்தி அவர்கள், நான் மருதமனே அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் மேடம்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையால
1: தற்போது நான் நெசவு செய்து கொண்டிருக்கிறேன். முடியக்கிட்டா இருக்கு.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா.
0: எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: செவ்வாய் ராகங்கள் பாடலை கேட்டவுடனே இறங்கிய அளவுக்கு இரடிய விட்டு போகிற அளவுக்கு பாடல் விழுந்து
0: கொண்டிருக்கின்றன.
1: முடிஞ்சால ஒரு பாட்டு தரணும்.
0: என்ன பாடல்?
1: வெட்டி வேறு வாசம் என்ற பாடல், அந்த முதல் மரியாதை படத்தில்.
0: சரி, தர முயற்சி செய்யறேன். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மருதமனை என்றென்றும் பதீதீன், மருதமனை ராபி, வசந்தம் ராபி, ஆதம் மதி, பாண்டிருப்பு முருகையா, கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் சகோதரி, கிண்ணியா மாறுப்புனார் நாசூர், அவ்வளவு.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். நேரம் மதியம் 2:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய
3: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
7: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
9: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் கொம்பேறி மூக்கன் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யானு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம். யாரது?
1: நான் அர்பன் நகர்ல இருந்து பரிதா பேசுறேன்.
0: பரிதா, எப்படி இருக்கீங்க? பரிதா, நல்லா இருக்கீங்களா? ஹலோ, வீட்ல இருக்கீங்களா இல்லாட்டி வேலையா? வீட்டுல இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க பரிதா?
1: என் கணவர் அப்துல் ஜபார், மகன் இம்தியாஸ், மனோக்கு பாயா, சலிகா குப்பி, அம்மான் தோட்டம் ஜமீலா, மருசு, கந்தலக்கே, உயின், சத்தார், முண்டாக் பேகம், பாயிசா, அருள்மொழிக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: பாலிக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் என்று சொல்லி கெரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். மீட்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மகள் தக்சிகாவுக்காகவும் மனைவி அபிராணிக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் ஆனந்தி, வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கங்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி தொண்டை மன்னார்ல இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் மதிய நேர குதூகலம் செவ்வாய் ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பேருவளை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம், கொட்டகலை டிரைட்டன் சந்தியாகோ மற்றும் மனைவி மரியா மற்றும் டயஷான் மற்றும் ரொபின்சன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மகாயக்கா, அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி காத்தான்குடி ஸ்ராத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். புத்தூர் ட்ரெய்லர் கடையிலிருந்து சத்தமா வசந்தம் கேட்டுட்டு மயூரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மகிழ்வான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி ஜோன் சித்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. புவனேஸ்வரி மங்கையகரசி மற்றும் பால கார்த்திகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் என்று சொல்லி கின்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: செவ்வாய் ராகங்கள்
1: செவ்வாய் ராகங்கள்
0: திரை உலகின் நட்சத்திரம்
1: நட்சத்திரம்
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஸ்டார் ஆஃப் தி டே
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் அருண்மொழி.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

கேட்கும் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ச்சி ஜி ஆர் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: 2006 ஆறாம் இலக்க நிதி பரிவர்த்தனைகள் அறிக்கை சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க தவறியமைக்காக மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவினால் 11 நிதி நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்திற்கும் இவ்வருடத்தின் மார்ச் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற சட்டமீறல்களை கவனத்திற்கொண்டே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பணச்செலவையை தடுத்தல் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைப்படுத்தும் அமைப்பாக இலங்கையின் நிதி புலனாய்வு பிரிவினரால் 11 நிறுவனங்களுக்கு 14.6 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: யுக்ரைனின் ஒடிசா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட சரக்கு கப்பல் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்தியர்கள் 4 உட்பட 10 உயிரிழந்துள்ளனர். சோழ சரக்குகளை ஏற்றிச் சென்ற MV கோல்டன் லியோ எனும் சரக்கு கப்பல் மீதே கடந்த 19 மாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த கப்பலில் 5 இந்தியர்கள் உட்பட 17 பணியாளர்களும் 1 கடல்சார் வழிகாட்டியும் இருந்துள்ளார். மீட்புக்குழுவினரின் தேடுதல் நடவடிக்கையை அடுத்து 8 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வர்த்தக கப்பல் மீதான இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் 5 மணி வரைக்கும் 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றேன். நிறைய விஷயங்கள் இன்று நாளில் இணைந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதாவது குறிப்பாக இலங்கையில் நடக்கின்ற, உள்நாட்டில் நடக்கின்ற எல்லா வித விஷயங்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் நடக்கிற நல்ல பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் இன்று 2 மணிச்சாலும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க. குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஹோமாகம கட்டுவாட கைத்தொழில் சாலையில வந்துட்டு தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல இளம் பெண் ஒருவரும் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. 800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே தீயணைப்பு படைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு இருப்பவர்களை மீட்கின்ற பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். எதற்காக இந்த தீ பற்றப்பட்டது, என்ன விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்து மனிதனுங்க போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். போர் சூழல் காரணமாக இப்போது விமான சேவைகளும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. குவைட், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் சுமார் 1 வார காலத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறது. மத்திய கிழக்கில் இப்போ நிலவுகின்ற இந்த போர் பதற்ற சூழ்நிலை காரணமாக இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வருகின்ற 26ஆம் தேதி வரைக்கும் குவைத்துக்கான விமான சேவைகள் இப்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, துபாய் மற்றும் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் விமான சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட இருக்கிறது. 24ஆம் தேதி வரைக்கும் சவுதிக்கான விமான சேவைகள் இடைநிறுத்தப்படுகிறது. அதே போல துபாய்க்கான விமான சேவைகள் 27ஆம் தேதி வரைக்கும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்படி இருக்கிறது அந்த நாட்டினுடைய நிலவரம். ஓகே, இப்படி இருக்க நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும். இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், டெங்கு நோய்களினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது மரணங்களும். 4 வயது சிறுமி ஒருவரும் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறாங்க. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கையின் போது 1000 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2019 ஜனவரி அல்லது அதற்கு முன்னர் ஓய்வு பெற்ற அரசாங்க ஊழியர்களுக்கு ஆன ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்குவதற்கான நடைமுறைகள் முழுமையாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான நடைமுறைகள் முழுமையாக வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வூதிய திணைக்களத்தில் இந்த விஷயம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,92,641 அரசு ஊழியர்கள் திருத்தப்பட்ட ஓய்வூதிய பலன்களை தற்போது முழுமையாக அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலன்கள், திருத்தப்பட்ட ஓய்வூதிய பலன்கள் எப்போது அவர்களுக்கு ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், 2025ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்துக்கு அமையவே இந்த தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இப்பொழுது அந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதேபோல நாட்டில் இருக்கின்ற சிறைச்சாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி செயலகத்தில் பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. பல அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே சிறைச்சாலைகள் அமைப்பதில் தொடர்பில் இருந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எனவே அவற்றுக்கான ஒரு சரியான தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயடு கலந்துரையாடல் ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இன்று வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி கண்டிருக்கிறீங்க. இடைக்கால பாடல்களும் உங்களுக்காக எக்கச்சக்கமான பாடல்கள் இன்றைய நாள் முழுக்க உங்கள் வசந்தத்தோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். சிங்காரவேலன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் பாடல் வருகிறது.

0: வைராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 3:21.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு

மனதோடு பேச அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வருகின்ற போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்களுடைய விலை சரிதியாக உயர்வதும் அதிகரிக்கிறது என்று தான் சொல்லலாம். குறைந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை இப்போதைக்கு. அம்மாந்துடை துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மீது அதிக அளவினால இந்த தடுத்து வைக்கப்பட்ட கட்டணம் வசூலிக்கப்படுவதனால வந்துட்டு 1000க்கும் மேற்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட கார்களில் வந்துட்டு இறக்குமதியாளர்கள் அப்படியே கைவிட்டுட்டு போறாங்க. அதிகமான அந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற தொகையை விட அதிகமாக அவங்களுக்கு தடுப்பு கட்டணம் வசூலிக்கிறதுனால அந்த கார்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மன ரீதியான ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படி விட்டுட்டு போறாங்களாம். 1000க்கும் மேற்பட்ட கார்கள் அப்படி கிடைக்கிறதாக சொல்லப்படுகிறது, சொகுசு கார்களாம். அது மட்டுமல்ல 40,000க்கும் மேற்பட்ட இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுங்க அதிகாரிகள் இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இறக்குமதி அது மட்டுமல்ல ஏற்றுமதி போன்ற காரணங்களுக்காக இந்த 40,000க்கும் மேற்பட்ட கார்கள் வந்துட்டு வேறு ஒரு இடங்களுக்கு போக முடியாமல் அப்படியோ அந்த இடத்துல கிடக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கார்கள் வந்துட்டு அதிகமாக துபாய் போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டியது இருப்பதன் காரணமாக அந்த போர் சூழல் இதெல்லாம் காரணம் ஒரு காரணம். அதே நேரத்தில் தடுப்பு கட்டணம் இவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த கார்கள் அந்த சொகுசு கார்கள் அந்த இடத்திலே அப்படி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான வாகனங்கள் வந்து இறக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பயன்பாட்டுக்கு உபயோகிக்க முடியாத அளவுக்கு இப்போ இந்த வாகனங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசூலிக்கின்ற கட்டணங்கள் அதிகரிப்பதற்கும் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல, கடந்த ஒரு வருட காலத்தில் இந்த தபால் மூலமாக ஆட்பதிவு திணைக்களத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற தேசிய அடையாள அட்டைகளினுடைய எண்ணிக்கை இப்போ அதிகரித்து கொண்டே இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,800க்கும் மேற்பட்ட தேசிய கணக்காய்வு அலுவலகம் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது இந்த அடையாள அட்டைகளினுடைய எண்ணிக்கை. குறித்த தொகையில் வந்துட்டு 2,000க்கும் மேற்பட்ட அடையாள அட்டை 2005 பிறந்தவர்கள் அவர்களுக்கான அடையாள அட்டையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கு சொந்தமானவையாம். அதில் வந்துட்டு 64% பாடசாலைக்கு சொந்தமானது. குறித்த விண்ணப்பதாரர்களில் 2005 பிறந்திருந்த போதிலும் அவர்கள் 2020 தான் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள். அதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய அடையாள அட்டை வழங்குவதில் திணைக்களம் வந்துட்டு 4 காலத்தை எடுத்துக்கொள்கிறது. அதுக்கப்புறம் அந்த தேசிய அடையாளை அந்த 4 காலகட்டத்தில் அந்த குறித்த நபரை வந்துட்டு உயிரிழந்திருக்கலாம் அல்லது வெளிநாடு சென்றிருக்கலாம். இப்படி சில விஷயங்கள், முகவரிகள், எழுத்துப்பிள்ளைகள் இதனால் வந்துட்டு தேசிய அடையாள அட்டைகள் வந்து திருப்பி அனுப்பப்படுகிறதா, இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பழைய தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொண்டு புதிய தேசிய அடையாள அட்டைகளை வழங்க வேண்டும் என்ற நடைமுறைக்கு கீழே வந்துட்டு இப்படியான தேசிய அடையாள அட்டைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்த எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளில் பார்க்கின்ற போது 600,000 தேசிய அடையாள அட்டை கிடைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த திருத்தப்படுகின்ற அல்லது மாற்றப்படுகின்ற திருப்பி அனுப்பப்படுகின்ற தேசிய அடையாள அட்டைகளை அளிப்பதற்கான ஒரு முறையான சேர்த்திறன் மிக்க ஒரு பொறுமுறை திணைக்களத்திடம் இல்லை எனவும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவிச்சிருக்கிறது. எனவே விரைவில் இதுக்கான ஒரு சரியான ஒரு பொறுமுறை கொண்டு வரவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், வருத்திருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக இந்த சந்தையில் கிடைக்கின்ற பழங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக அதிகமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பழங்களுக்கு பழுக்க வைப்பதற்கு ரசாயனங்கள் கலக்கப்படுவது அதிகம் இந்தியாவில்னு சொல்லலாம். இந்த பழங்களை பழுக்க வைப்பதற்கு நச்சு ரசாயனங்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு சட்ட ஏற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தான் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறது. எனவே சந்தையில் வந்து முறையாக பழுக்க வைக்கப்படாத பல்வேறு ரசாயனங்களை பயன்படுத்தி காய்கறிகள் பழங்கள் விற்கப்படுவது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தொடர்ச்சியான கம்ப்ளைண்ட் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் விசாரணைகளை உட்படுத்துகின்ற போது இந்த வாழைப்பழம், மாம்பழம், பப்பாளி பழம்
இது இந்த பழங்களுக்கு தான் அதிகமாக இந்த ரசாயனங்களை பயன்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட இடங்களை முற்றுகையிட்டு அதற்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான ரசாயனம் கலக்காத பழங்கள் சந்தைக்கு கிடைக்க வேண்டும். அது எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பழங்களும் கூட, ஃப்ரெஷ்ஷான பழங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் மார்க்கெட்டில் வாங்க போகிறோம். ஆனால் அந்த பழங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க ரசாயனம் கலந்ததாகவே இருக்கிறது. பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுகிறோம். தொடர்ச்சியாக செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம்.

0: காதல் தேவதை திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்க நிகழ்ச்சி தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 3:43.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் செவ்வாயகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 102.6, 102.8 வசந்தத்தோடு நெடுக்கால பாடல்கள் எக்கச்சக்கமாக இரு நாள் முழுக்க வர காத்து கொண்டே இருக்கிறது. நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சோபிதாப்டி பக்கம் கூட இந்த சூப்பரான பாடல்கள் வரும். இந்த நாள் முழுக்க என்ஜாய் பண்ணிக்கொள்ள முடியாது. இருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும். அதுக்கு முதல்ல நாங்க வந்துட்டு இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இடைநிறுத்தத்துக்கு எட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கனடாவிலேயும் அமெரிக்காவிலும் ஒப்பந்தம் விரிக்கப்பட்ட வரி 50% அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் வந்துட்டு இன்று விவசாயிகள் ஒரு கூட்டம் நடத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. 1000 விவசாயிகள் அந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய தினமும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல விஷயங்களை முன்வைத்து அதில் இருக்கின்ற முறைகேடுகளை எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் வந்துட்டு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி தலைமையிலாக ஒரு போராட்டம் ஒன்று தீவிரமான ஒரு போராட்டமாக நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் மட்டுமல்ல, ஒரு பதற்றத்தையும் அதிகரித்திருந்தது. அந்த போராட்டம் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்கின்ற போது போராட்டக்காரர்களை போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி கலைத்திருந்தார்கள். அந்த வீடியோக்கள் அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. 118 போலீசாரும் அதே போல 70 போராட்டக்காரர்களும் காயமடைந்திருந்தாங்க. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் இந்த போராட்டங்கள். முக்கியமான ஒரு விஷயம் நினைவுபடுதல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீதி விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த வீதி விதிமுறைகள் எங்களுக்கு சரியாக தெரியாததுனால தான் இந்த வீதி விபத்துகள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே சரியான வீதி விதிமுறைகள் நாங்கள் சிறு வயதிலிருந்தே அவற்றை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு இந்த வீதி விபத்துகள் ஏற்படுவதனால எங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும், இந்த வீதி விபத்தை குறித்து கொள்வதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தோடு இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 கட்டமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்களும் உங்களுடைய பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதாக இருந்தால் இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றாங்க. சுயாதீன தொலைக்காட்சியான ITN, வசந்தம் FM, வசந்தம் டிவி, லக்கண்ட் FM ஆலோசனையுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்ல பல பாடல்களும் வரும்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள், எத்தனை ராகங்கள், அத்தனை ராகங்களும் மொத்த

0: ஆண்டுகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தூர சேவைகளுக்காக 600 புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2026 அரசாங்க முதலீட்டு திட்டத்தின் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 49-54 ஆசனங்கள் கொண்ட 600 பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக 14,400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் 2025-2026 வீதி பாதுகாப்பு திட்டத்தின் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தூர சேவைகளுக்கு குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை பயன்படுத்துவது உகந்தது என அடையாளம் காணப்பட்டுள்ளதால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மிகவும் வசதியாக 600 குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்தியாவின் தமிழக மாநிலத்தின் பெரம்பூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் மற்றும் முதலமைச்சர் விஜயின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு புதிய நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் பெற்ற வெற்றியை செல்லாது என அறிவிக்கக் கோரி தொடரப்பட்ட தேர்தல் வழக்கு விசாரித்த நீதிமன்றம் இந்த நடவடிக்கைக்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்காகவும் முதலமைச்சர் விஜயின் தரப்பில் அளிக்கப்படும் பதிலுக்காகவும் வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணி தலைச் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

இளையராஜாவின் இசையில் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு இடைக்கால பாடல் கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டே இருக்கிறது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கொண்டு கொண்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் இந்த மணிக்காலத்திலும் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகின்றோம். 102.6 102.8 வசந்தத்தோடு கிடையாது. ரொம்ப சத்தமா நீங்க ட்யூன் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அதே போல www.vasanthfm.org நிறைய பக்கம் கூட அமைந்திருக்கலாம். நேற்று தினம் வெறுவிலும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது இல்லையா, அதுவும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய தினமும் 2 நிலநடுக்கங்கள் பதிவாக இருக்கிறது. தென் அமெரிக்க நாடான பெருவின் ஜூனியன் பிராந்தியத்தில் தான் இந்த சுபாகா மாகாணத்தில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1.5 மற்றொன்று 3.7 ஆக பதிவாக இருக்கிறது. ரிக்டர் அளவுகோளில் இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 21 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல 48 மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்து இருக்கிறது. 18 வீடுகள் மண்ணுக்குள் புதைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் மீட்பு குழுவுகள் தீவிரமாக தேடிக்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதிகளில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இதொரு பக்கம் இருக்கு. எபோலாவினுடைய வைரஸ் தாக்கம் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் செல்கின்றது. ஆப்பிரிக்க நாடான ஹாங்கோவில் எபோலா தொற்று இதுவரைக்கும் 930 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டினுடைய சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. எனவே ஹாங்கோ, சூடான் உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளை தொடர்ந்து இது அச்சுறுத்தி வந்து கொண்டிருக்கிறது. உலகிலே ஒரு கொடிய தொற்றுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது, எபோலா வைரஸ். எனவே அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் தீவிர ஒரு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருந்தாலும் அதற்கான தடுப்பூசிகள் இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் மட்டும் 37 உயிரிழப்புகள் பதிவாக இருக்கிறது. பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய உயிரிழப்பாக பதிவாக இருக்கிறது. இதுக்கான இதை கட்டுப்படுத்தணும், இந்த வைரஸை பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஒரு தடையாகவே அமைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறை, சுகாதார மையங்கள் மீதான தாக்குதல்கள், நோய் தொற்று பரவலினுடைய மையப்பகுதியான கிழக்கு ஹாங்காங்கில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மோதல்கள், இதனால் இந்த நோய் தொற்றை எப்படியாவது கட்டுப்பட்டுக்குள் கொண்டு வரணும், அதுக்கான நிதிகளை கொடுத்து அதுக்கான வைரஸுகள் அந்த தடுப்பூசிகளை வரவழைக்கணும், அதுக்கான வேலைகளை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெறுகிற மோதல்களால் நிதி பற்றாக்குறை ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளால் அடுத்தடுத்து இந்த எபோலா வைரஸினுடைய தாக்கத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து மனிதருங்க போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு.

0: ரோகிணி நட்சத்திரம் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் தொடர்ந்து மணிந்திருக்கலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நேரம் இப்பொழுது 4:21.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: Take care. பாதுகாப்பான பயணத்திற்கு

0: இந்த மனிதத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், செல்வந்தர் ஒருத்தருக்கு ஒரு நண்பர் இருந்தாராம். அவர் பேனா வைக்கின்ற இடத்தை வந்துட்டு அடிக்கடி மறந்து விடுவாராம். இதனால விலை மலிவான நிறைய பேனாக்களை வாங்கி அடிக்கடி தொலைத்து விடுக்கிறாராம். அப்போ இந்த கவனக்குறவை நினைத்து அவர் ரொம்பவே மனம் வருந்தி உடைந்திருந்தாராம். அப்போது செல்வந்தர் தன் நண்பருக்கு ஒரு ஆலோசனை வழங்கினாராம். மிகவும் விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்க சொன்னார். அதன்படியே அவர் வந்துட்டு 22 கேரட் தங்கத்தலான ஒரு பேனா ஒன்றை வாங்கி வந்தார். அப்போ பிறகு ஒரு 6 மாதம் கழித்து அந்த செல்வந்தர் அந்த நண்பரை சந்திக்கிறார். பேனா மறதியை பற்றி விசாரிக்கிறார். அந்த தங்க பேனாவை தான் மிகவும் கவனமாக வைத்துக் கொள்வதாகவும், முன்பு இருந்ததை விட தன்னுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இதனால இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். என்ன சொன்னா, நம்ம மதிப்பாக உணரும் ஒவ்வொன்றையும் கவனத்துடன் பார்த்து கொள்கின்றோம். விலை மதிக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருந்தால், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது அவ்வளவு பொக்கிஷமாக நாங்கள் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்போம். அது எங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே.
1: என்னென்ன சொல்றான் பாருங்க.

அடடா இதுதான் பாட்டு அப்படிங்கிற மாதிரி அவதாரம் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் வாலியினுடைய வரிகளில் அழகான ஒரு அற்புதமான இனிமையான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வர போட்டி தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 4:34 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2026 கால்பந்து உலகக்கோப்பையை வென்று தாயகம் திரும்பிய ஸ்பெயின் அணிக்கு தேசிய ரீதியில் மிக பிரம்மாண்ட முறையில் கோலாகலமாக அவங்களுடைய சொந்த இடத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லோருமே வந்துட்டு நாங்களே சாம்பியன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட டிஷர்ட்டுகளை அணிந்து வீரர்களை உலகக்கோப்பையுடன் அவர்கள் உற்சாகப்படுத்தி அமோகமான ஒரு வரவேற்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சிபில்ஸ் சதுக்கத்தை தான் இந்த பிரம்மாண்டமான விழா இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்கள் அவர்களை ஒன்று அணியாக ஒன்று திரண்டு அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதொரு பக்கம் இருக்க ஆப்கானிஸ்தானில் இப்போ வந்துட்டு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 20 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் 50 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறாங்க. மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் இப்போ வந்துட்டு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் ஒரு வீதியை உண்டு தெரியல, ஒரு இடம் தெரியல, ஒரு தூர பயணம் உண்டு போகணும், அல்லது ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நாங்கள் கூகுள் மேப்பில் அந்த இடத்த சர்ச் பண்ணி அந்த இடத்த நோக்கி பயணிப்போம் இல்லையா. அதுதான் நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த கூகுள் மேப்பில் பயணித்த கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் ஒரு சவாலான ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஆபத்தில் அவங்க சிக்கியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவர்களை பாதுகாப்பாக மீட்பு குழுவினர் மீட்டிருக்கிறாங்க. எனவே மீட்கப்பட்ட அவர்களுக்காக நிறைய ரொம்பவே கஷ்டப்பட்டவர்களை மீட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைப்பகுதிகளில் அவங்க கூகுள் மேப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அடையக்கூடிய இடத்தை ரொம்ப தொலைவில் அந்த கூகுள் மேப் காட்டியிருப்பதனால அவங்க அந்த பாதையை விட்டு வேறொரு திசைக்கு மாறி ரொம்ப சிக்கலாகவும் ஆபத்தையும் அவர்கள் சந்திச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் நீளமுடைய அந்த பாதையானது 1300 மீட்டருக்கு அதிகமான ஒரு செங்குத்தான ஏற்ற இறக்கங்கள் பாறைகள் நிறைந்த ஒரு பகுதிகளை அது காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான விஷயங்கள் கூகுள் மேப்பில் வந்துட்டு புதுசில்ல, அடிக்கடி இப்படியான தவறுகள் கூகுள் மேப்பில் இடம்பெறுவது வழமையான ஒரு விஷயம். எனவே எங்கே ஒரு தூர பயணம் போவதாக இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு மலைப்பாங்கனிடமோ ஒரு ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போகிறதாக இருந்தால் முழுக்க முழுக்க இந்த கூகுள் மேப்பை நம்பி போகக்கூடா அப்படிங்கிறது தான் இதில் விளங்குது. அது மட்டும் இல்ல, அவங்களும் அந்த அதிகாரிகள் வந்து எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க, இப்படியான தவறான வழிகளை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம். நல்ல பல பாடல்கள் வரும். இன்று வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருங்க. இன்றைய நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல்கள் வரும். www.vasanthamfm.lk என்ற பக்கம் ஊடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: வளர்ச்சி இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவி.
3: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் FM.
4: திரை உலகின்

சுவரான ஒரு பாடல் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பொட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்து கண்டு கொண்டே இருந்தீங்க. அடுத்து ஒலிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நீங்க வசந்தமா எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுடன் இப்பொழுது சிவானி இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் மணிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட்மெண்ட் மக்களே.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: ஹோமாங்கம கட்டுவான தொழிற்பேட்டை அமைந்துள்ள ஹெல்மெட் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விரிவான விசாரணை நடத்தி தாமதமின்றி முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தொழில் அமைச்சர் சேர்ந்த அதிகாரிகளுக்கு தொழில் பிரதி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை சுமார் 9:45 அளவில் குறித்த 3 மாடி தொழிற்சாலை கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்தபோது பரவிய இந்த தீயில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீ வேகமாக பரவியதால் தீயணைப்பு படையினர் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியிலேயே தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தில் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தொழிற்சாலையின் பாதுகாப்பு நடைமுறைகள், தொழிலாளர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விபத்துக்கான பின்னணி குறித்து துரித விசாரணை நடத்தி அறிக்குமாறு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: யமன் அரசு படைகள் ஹோதிகளுக்கு எதிரான போருக்கு முழுமையாக தயாராக இருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தாகிர் அல் உகைலி தெரிவித்துள்ளார். ஹோதிகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதே இலக்கு என அவர் கூறியுள்ளார். ஹோதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் வாழும் மக்களை தங்கள் பிள்ளைகளை போரில் ஈடுபடுத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் அரச படைகளுக்கும் ஹூதி போராளிகளுக்கும் இடையிலான மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. மேலும் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை அமல்படுத்த தொடங்கியுள்ளதாக ஹூதிகள் அறிவித்துள்ள நிலையில் தனது கப்பல்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என சவுதி அரசு தெரிவித்துள்ளது. இந்த மடத்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மடத்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
0: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: நிமிர்ந்த நடை.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழர் ஆர்ஜே சிவனி வந்தாச்சி. நேற்று அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற சிவனகம் கொண்டு வரும் வசந்தம் மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. ஒவ்வொரு வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்கும் போதும் பாத்தீங்கன்னா, எப்படி இந்த செவ்வாய் ராகம் வரும் அப்படின்ற மாதிரியான ஏராளமான எதிர்பார்ப்புகள் அனைவருடைய மனதிலும் ஓடி போயிருக்கும். அப்படின்றது எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. அது என்ன செவ்வாய் ராகம் அப்படின்றா மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 80-90களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள். அது மட்டும் இல்லாம இனிமையை தர கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கணுமே அப்படின்றதுக்காக டான்ஸ் இட்டும் சேர்ந்து உங்களுக்காக நாங்க தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு சூப்பரான பாடலாம் தொடர்ச்சி நீங்க கேட்க போறீங்க. சோ எங்க இருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான 80-90களில் வெளிவந்த இனிமையான பாடலாம் கேட்டு சந்தோஷப்படலாம். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-5-0-0-3 அதே போல 0-1-2-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமேகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நேரமலை 5 மணி கடந்த 11 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்குது. இந்த நேரம் அப்படியே ஆபீஸ் போயிட்டு வீட்டு போயிட்டு இருப்பீங்க, டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து டீ குடிச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிஸியான டைம்லயும் கூட நாங்க இந்த டைம்ல இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே டீ குடிச்சா இல்லைன்னா டிராவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரியான பாடல்கள் இருந்தா கூட நீங்க என்னோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ நம்மளோட முதல் கொடரா யார் இருந்துக்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் சப்மால் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா டாக்ஸமா வேற லெவல்ல இருக்கிறேன்.
1: நீங்க
0: ராஜமாணிக்கராஜேந்திரன்,
1: உமாச்சந்திரன், மும்தாஜ் பேகம், பாதிக்க சின்ன தம்பி, அருள்மொழி, பிசரிஸ் கார்பரேஷன், ராஜ்குமார், அம்மம்பிட்டி ராசையா, வெளிமட செல்வராம் மற்றும் வசந்தம் சொந்தங்களான ரவீந்திரன், ரகுமா இவர்களுக்காக.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொடுமைக்கு.
1: நன்றி.
0: இதே போன்று நீங்களும் எங்கதாலும் இந்த பக்கமா வந்து சந்தோஷமா பேசலாம். அதே போன்று 80களில் வெளிவந்து இனிமையான இடைக்கால பாடலும் கேட்க போறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் பாடல் ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலை கேட்டுட்டு அப்படியே நீங்க ஒரு டான்ஸ் வைப்போட அடுத்து கால் பண்ணுங்க. மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தம் எக்ஸ்பிரஸ். பாடுறது நீங்கள் கேட்டவை திரைப்படத்துக்கா இசை ஞானி இளையராஜாவின் இசையல்.

0: செவ்வதாகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மலை 5 மணி கடந்து 18 நிமிடம்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர

102.6 ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய 9 71 76 38.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
2: பறக்குதா?
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை ராகங்களை சுமந்து வரும் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்.

0: வேலைக்காரன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் அப்படி நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. 1987 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளிவந்த ஒரு இனிமையான பாடல், மனோட குரல்ல வெளிவந்த ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் இந்த பாடலாம் கேட்டுட்டு அப்படியே வேலை செய்து இருக்கோம்னா அப்படியே ஒரு மாதிரி வைப் ஆகிடுவாங்க அப்படின்றதுல எவ்விதமான மாற்றுக்கிறதுக்குமே கிடையாது. எனவே 9 மணி வரைக்கும் இந்த கிழமை இந்த மீன் இந்த பக்கமா வாங்க சந்தோஷமா பேசலாம். அழைப்பின் ஏற்பட்டவர்கள் 0312-5003 அதே போல 0312-7751 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பில் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்மோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் அப்புத்தலை தங்கமலையில இருந்து ஜமுனா பேசுறேன்க்கா.
0: ஜமுனா, எப்படி இருக்கீங்க ஜமுனா?
1: நல்ல சுகம்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கு ஜமுனா. ஜமுனாவுக்கு ஜமுனான்னு பேர் வர காரணம் என்ன? வீட்டுல கேட்டிருக்கீங்களா இப்போ? சரி
1: இல்லங்க்கா.
0: நான் நினைக்கிறேன் நீங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த குழந்தை பருவத்துல இருக்கும் போது ரொம்ப எப்படி சொல்ல ஜப்பிகளா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு.
1: ஆமாங்க்கா.
0: சரி ஓகே.

0: ஹவுஸ்வைஃபா நீங்க?
1: அக்கா
0: ஹவுஸ்வைஃபா இருக்கீங்களானு கேட்டேன்.
1: ஆ ஆமா அக்கா.
0: ஜமுனா கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் அப்படிதானே?
1: நான் பேசிருக்கேன்க்கா அடிக்கடி.
0: என்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னு சொன்னேன்
1: நான். ஆ ஆமாங்க, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்க்கா.
0: சரி ஓகே. ஜமுனா சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்ல சுகமா இருக்காங்கக்கா.
0: உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாடல் ஞாபகத்துக்கு வரும்?
1: எனக்கு இடைக்கால பாடல்கள்னா நிறைய பாடல் எல்லாமே பிடிக்கும்க்கா.
0: என்னக்கா கேக்குறீங்க? எனக்கு இடைக்கால பாடல்கள்னு சொன்னாவே பிடிக்கும் இல்லையா?
1: ஆமாங்கக்கா.
0: சரி ஓகே சொல்லுங்க.
1: அதே மாதிரி நான் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேங்கக்கா.
0: அட அட அட அட, அதாவது பாத்தீங்கன்னா வசந்தம் வானொலியில எப்போதுமே இந்த இடைக்கால பாடல்களுக்கு பஞ்சமே கிடையாது இல்லையா?
1: கணவருக்காகவும் மகன் தீக்ஷன் தேவ், மகளா அண்ணா சிவசங்கர், அக்கா கலாதேவி, ஸ்ரீதேவி, ஜெயலட்சுமி, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்களுக்காகவும் வசந்தம் சுந்தங்கள் அனைவருக்காகவும் கேட்போம்க்கா.
0: ரொம்ப நன்றி.
1: அக்கா எனக்கு பிரியங்கா திரைப்படத்துல இருந்து வனக்குயிலே குயில் வரும் இசையே இசை தரும் அந்த பாட்டு தரையலமாங்கக்கா?
0: கொஞ்சம் லேட் ஆகி தரேன். இப்போ ஒரு செம வைபான பீட்ல போய்கிட்டு இருக்கோம். 6 க்கு பிறகு அந்த பாடல் தரேன். சரியா?
1: ஆ சரிங்கக்கா. थैंक यू அக்கா.
0: நன்றி நிகழ்ச்சியோட இருந்த குடும்பத்துக்கு.
1: நன்றிங்கக்கா.
0: நன்றி. இந்த நேரம் துரச்சக நீங்களும் அழிப்பின் விலகும் அதே போன்று மூகனார் விலகும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரம் மாலை 5 மணிக்கு 27 நிமிடம் ஆயிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு வரலாம்.

தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

0: வல்லவன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ்பிபியின் குரல்லவு சுபரான பாடல் கேட்டு அப்படி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேர்மலை 5 மணிக்கு 38 நிமிடமாகவும் இந்த விளையாளிப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம் கிருஷ்ண பக்தன்.
1: மறக்காம
0: வந்துடுறீங்க
1: போட்டி
0: போட்டுக்கிட்டு கிருஷ்ண பக்தன், இப்ப நீங்க ஒரு பாடல் பாடி காட்டணும் எனக்கு. அக்கா நாங்களாம் பாடல் வந்து கேட்கறதோட சரி அக்கா, பாட சொன்னீங்கன்னா நாங்க ஓடி போயிரும் இல்லையா? சரி ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த முறை சூப்பரான பாடல் வர காத்துருக்கு. யார் யாரும்
1: நிர்மலா
0: உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடல் எல்லாம் கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் பாடல் இது ஒளிப்பாளி திரைப்படத்துக்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்த மகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் அருண்மொழி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: செவ்வாரகம் கண்டுவரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரமலை 5 மணிக்கு 52 நிமிடமாக இந்த விளையாளிப்பில் சொந்த வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் அக்கா.
1: சந்தோஷமான வணக்கம் மாவு. நல்ல அசீம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கிறேன் அக்கா. நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா?
1: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கிறேன் அசீம்.
2: சொல்லுங்க அக்கா.
1: நீண்ட நாட்களுக்கு பிறகு அசீம் கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்.
2: இரண்டு கிழமை எடுத்து லைன் கிடைக்கல அக்கா.
1: லைன் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க வந்திருப்போம் இல்லையா?
2: அதாவது
1: இந்த செவ்வாய் ராகத்துக்கு வந்து நெய் சொந்தங்கள் வந்து அதிகம், அதனால வேண்டி லைன் கிடைக்கிறது கொஞ்சம்
2: கஷ்டம். பாடல் தானே அக்கா செவ்வாய் ராகம் சொல்லணும் அக்கா. போன்ற பாடல்கள் அது மாதிரி வேற லெவல் அக்கா.
1: ஓகே அசீம் சொல்லுங்க, மதிய நேரம் சாப்பிட்டீங்களா? மாலை நேரம் டீ குடிச்சிட்டீங்களா?
2: டீயும் குடிச்சாச்சு, சாப்பிட்டு இப்பதான் வந்த திருவில் பார்க்க வேண்டியது அக்கா.
1: அப்படியா? அப்ப திருவில் பார்க்கல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களா?
2: சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அக்கா.
1: எனக்காகவும்
2: உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் அக்கா எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
1: என்ன பாடல்?
2: வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி மனோ சேர்ந்த.
1: ஓகே, அந்த பாடல் நீங்க வந்து நிகழ்ச்சியோடு இருந்து அந்த பாடல் தரேன். சரியா?
2: சரி அக்கா, நன்றி அக்கா.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
1: காதல் பண்ணக்கூடாது.

0: 6102.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செவ்வாயாகம் கண்டுவரும் வாசந்தம் மேக்ஸ்வெல் நிகழ்ச்சி. சின்னத்தாய திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் குரல்ல ஒரு இனிமையான பாடல் அப்படியே ஒளித்து ஓய்ந்திருக்குது. இனிமையான பாடலோடு அப்படியே நாங்கள் இரண்டாவது மணி தேர்தலுமே வந்துட்டோம். தொடர்ச்சியாக நீங்களும் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான 80-90 வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள்லாம் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் முதல் மணி தேர்தல் கேட்ட மாதிரியான பாடல்கள் இப்போ வரப்போறது கிடையாது. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாடல்கள் நம்ம கேட்க போறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த பாடலும் உங்கள் மனதை கவர்ந்த பாடலாக இருக்கும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்களும் இருந்தாலும் இந்த பக்கமாக வாங்க சந்தோஷமா பேசலாம். இப்போ ஏற்படுத்துங்கள் பூச்சி 1.25 முதல் நேயர் வணக்கம். சந்தோஷமான வணக்கம் குமார். எப்படி இருக்கீங்க குமார்?
1: சூப்பரா இருக்கா வசந்தத்தோட.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: ரேடியோ வந்து ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். நீங்க பேசுறது எங்கேயும் கேக்குது.
1: இடைக்கால
0: பாடல்களோட நெருங்கிய தொடர்பு இருக்கும் இல்லையா?
1: என்ன
0: விஷயம் இனிமையான பாடல்களோடு நிறைய பேருக்கு வாழ்க்கை ஸ்டோரி அந்த குட்டி ஸ்டோரி அப்படிலாம் இருக்கும். அதான் கேட்டேனா?
1: அப்படியாக்கா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா.
0: அனைவருக்கும்
1: மற்ற விழுதுகள் சொந்தங்கள் இருக்காங்க. மற்ற நம்ம வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். உலகளாவிய அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த இனிமையான பாடலை கேக்குறக்கா
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு நன்றி. ஒழுக்கவிருக்கும் பாடல் பாத்தீங்கன்னா 80s 90s பிறந்தவங்க, அந்த இடைப்பட்ட காலங்களில் பிறந்தவங்க இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடலா கூட இருக்கும். இந்த பாடலை கேட்ட உடனே நம்மளுடைய காதல் நினைவுகள்லாம் அப்படி மீட்டி பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு காலத்துல நீங்க உங்க காதலி காதலன்னு பார்த்து இந்த பாடலை நீங்க பாடியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கேட்டு வரலாம்.

0: அழகம் கண்டவரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணி கடந்து 15 நிமிடம்.
1: வசந்தம் FM 102.6

0: அடங்கிய ஒரு இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே இனிமையான பாடலாம் தொடர்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சி 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். எனவே அழிப்பினை ஏற்படுத்துங்கள் பூச்சி மூன்று 2 பூச்சி பூச்சி 3. அதே போல பூச்சி மூன்று 2 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சியை இருந்து கேட்டுக்கொண்டதால் வாசனம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளலாம். இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம் நிக்லஸ்.
1: ஓகேவா? நான் உங்களுக்கு கொத்து பேசறேன் நிக்லஸ் அக்கா.
0: எப்படி இருக்கீங்க நிக்லஸ்?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிற நிக்லஸ். ஊரு பக்கம்ல எப்படி இருக்குது? எங்க கடையில இருக்கீங்களா?
1: ஓ கடையில கடையில இருக்கேன்.
0: கடையில அப்ப ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா அக்கா, இப்பதான் கொஞ்சம் ஓப்பன்.
0: அப்படியா?
1: குறைச்சி வச்சிருக்கேன்.
0: சரி ஓகே நிக்லஸ் சொல்லுங்க. அப்புறம் இன்றைய நாள் எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு?
1: நல்ல சந்தோஷம் போயிட்டு
0: இருக்கு. காலையில இருந்தே இடைக்கால பாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? இப்பதான் டைம் பாஸ்டா?
1: இல்ல இல்ல, காலையில இருந்து மற்றும் மற்றும் குமார் கேபி இருக்காரு, உப்புல் கடையில உப்புல் இருக்காரா, மற்றும் நமனுக்குடையில இருக்காங்க ரஞ்சி இருக்காரு சைக்கிளா மெக்கானிக், மற்றும் ஜோஜ் மோட்டத்துல இருக்காங்க லூகா ஆஸ்திரி இருக்கிறாங்க வேண்டியும் வசந்தம் கலையுலக நண்பர்கள் அனைவருக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டி கேட்கிறேன்.
0: எல்லாரோட பேரும் மறக்காம சொல்லிட்டீங்களா? ரொம்ப பெருசா போகுது, அதான் கேக்குறேன். ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொடுமைக்கு. சொல்லுங்க.
1: அந்த
2: நினைச்சதானே கோயில் உண்டாகம் எல்லாவில் ஊர்வலம்
0: போல் சூப்பரா பாடுறீங்களே, நீங்க பாடுறீங்களா? அப்ப இனி வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க மாட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொடுப்பீங்க.
1: நன்றி.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. அப்புறம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்ட பாடல் இருக்குதான செய்யும் இல்லையா? சிவரகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மலை 6 மணி கடந்த 33 நிமிடமாகும். இந்த வழியாளிப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம் குணால், எப்படி இருக்கீங்க குணால்? ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா உற்சாகமா வந்திருக்கீங்க, என்ன காரணம்? என்ன சொல்றதுக்கா, ரொம்ப நேரமா லைன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி திடீர்னு கிடைச்சிருச்சு, அதனால சந்தோஷம் இல்லையா? நீங்க பேசும் போதே விளங்குது உங்களோட குரல்ல இருக்கக்கூடிய அந்த உற்சாகம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றது. என்ன செய்றீங்க குணால் நீங்க? வேலையா? போ
1: வேலை
0: செய்துக்கிட்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி குணால். சொல்லுங்க, அப்போ இந்த நேரம் வந்து நீங்க வேலை செய்துட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் கேட்கணுமா இருந்தா இடைக்கால பாடல என்ன பாடல் சொல்லுவீங்க? ரொம்ப சோகமான பாடலா கேக்குறீங்களே, இந்த பாடல கேட்டு உங்களுக்கு வேலை செய்யலுமா? அக்கா, நான் பாடலுக்காக வேலை செய்யலக்கா, அந்த பாடலுக்கான லிரிக் அப்புறம் பாடியோட குரல் இல்லையா? சரி ஓகே, யார் யார் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்க போறீங்க? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டு மிக்கு. கண்டிப்பா, நன்றி. நன்றி, பாய்.

0: கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். தெய்வ வாக்கு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கு சென்றிருக்கிறது. ஒரு சில பாடல்கள் கேட்கும் போது எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு ஒண்ணு வரும். அப்படித்தான் இந்த பாடலும் கூட. இந்த பாடலுடைய வரிகளா இருக்கட்டும், பாடியோட குரலா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லாமே எந்த நேரத்திலும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலும் கூட. இப்ப அவனை பேசுறதுக்காக ஒரு சந்தம் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: ஹாய், சந்தோஷமான மாலை. வணக்கம்.
0: சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இங்கிரிய ரவி, எப்படி இருக்கீங்க ரவி?
1: நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிற ரவி, நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கும் அப்படிதான், டபுள் சந்தோஷம்.
0: அப்படியா? ஏ அப்படி
1: இல்ல, கொஞ்ச நாள் பிரேக் ஒண்ணு. ஆனா வசந்தத்தை கேட்டுட்டு தான் இருப்பேன், கொஞ்சம் தெரியாதா? வரல.
0: ஓகே ஓகே, புரியுது புரியுது. எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் வசனம் கேட்டுட்டு தான் இருப்போம் இல்லையா?
1: நிச்சயமா, 24 hours அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அது ஓ பண்றதுக்கே டைம் வராது,
0: மனசு வராதுன்னு சொல்லணுங்க.
1: டைம் இருக்காது, மனசு இருக்காது.
0: ஓகே ஓகே ஓகே ரவி, சொல்லுங்க. மதிய நேரம் சாப்பிட்டீங்களா? மாலை நேரம் டீ குடிச்சிட்டீங்களா? இரவு நேரம் என்ன சமையல்?
1: சமையலுக்கு வளம் போலதா, ரைஸ் அண்ட் கறி நம்மட.
0: ஓகே ஓகே, கடைசியா கேட்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி அப்படியே முடிச்சிட்டீங்க இல்லையா?
1: இல்ல, விஷயத்த சொல்ல எல்லாரே.
0: அதானே, சரி ஓகே ரவி, நிகழ்ச்சியில அடுத்த முறை இனிமேன பாடல் வேற காத்துக்கிட்டு யார் யாரும் நினைத்து கொள்ள போறீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தரலாமா?
0: என்ன பாடல்? நீங்க கேட்கும் பாடல் நீங்க கேக்குறது பொறுத்து இருக்குது, தரதும் தரம விடுறதும்.
1: கண்டிப்பா பாடல் கிடைக்கும் நம்பிக்கையோட கேக்குறேன். என்னன்னு கேட்டா, பாராமல் பார்த்து நெஞ்சம் போடாமல் போட்டு மஞ்சம் ஜம் செஜம் ஜம் ஜம் இரு பார்வை அது பாடட்டும். அந்த பாடல்,
0: இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன ரவி?
1: எனக்கு இப்ப இல்ல, அந்த பாடல் கேட்ட ரசிச்ச காலத்துல இருந்து எனக்கு பிடிக்கும் வரிகள். அது வேற லெவல் ரசிக்கலாம்.
0: ஓகே ரவி, யார் யார இணைத்து கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: நம்மட வசன சொந்தங்கள் எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்பேன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு.
1: நன்றி
0: நன்றி.

இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம்
1: பாடல் தொடர்ந்து வசந்த மிக மீன்ஸ் மன்னிக்கவும் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஹோமாகம கட்டுவான தொழிற்சாலை தீ விபத்தில் ஐவர் பலி. கடந்த 8 தினங்களில் 1910 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு. நீதிபதிகளின் வயதெல்லை நீடிப்பு, வழக்குகளை துரிதப்படுத்தவே அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. ETF EPF ஒன்றிணைப்பு கதை பொய்யானது, அமைச்சர் அனில் தெரிவிப்பு. நீதிமன்றத்தை புறக்கணிக்கும் பசிலுக்கு மீண்டும் பிடிவராந்து. கனடாவுக்கு 50% தீர்வை வரியை விதித்த டிரம்ப். மெய்வல்னர் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறவுள்ளதாக குறுந்தூர ஓட்ட சாம்பியன் யுபோன் அபேகோன் அறிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். ஹோமாகம கட்டுவான தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 உயிரிழந்துள்ளனர். குறித்த தொழிற்சாலையில் உள்ள வாயுக்களை சுத்தப்படுத்தும் பயன்படுத்தும் உபகரணத்தில் தீ பரவியதை அடுத்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை தீ பரவும் போது குறித்த தொழிற்சாலையில் 80 அதிகமான ஊழியர்கள் இருந்துள்ளனர். எவ்வாறெனினும் கொழும்பு, ஹொரண, கோட்டை ஆகிய நகர சபை மற்றும் மாநகர சபையின் தீயணைப்பு வண்டிகள் பயன்படுத்தப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டதுடன் விமானப்படையின் தீயணைப்பு பிரிவின் ஒத்துழைப்புடன் சிக்கொண்டிருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. தலைக்கவசங்களை தயாரிக்கும் தொழிற்சாலையிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். தீயினால் குறித்த தொழிற்சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து தாமதமின்றி முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தொழில் அமைச்சர் அதிகாரிகளுக்கு தொழில்துறை பிரதி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அரசாங்கம் நெல் கொள்வு நடவடிக்கைகளை கடந்த 13 தேதி ஆரம்பித்த நிலையில் இதுவரை 1910 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச தெரிவித்தார். நெற்கொள்வனவுக்காக இதுவரை 229 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 43 நெற்களஞ்சியங்கள் திறக்கப்படவிருந்ததாகவும் எனினும் எல்லா இடங்களிலும் நெல் அறுவடை இடம்பெறாததால் தற்போது குறிப்பிடத்தக்க அளவு களஞ்சியங்கள் திறக்கப்பட்டு நேற்று வரை 1910 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 39,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் நெத் சந்தைப்படுத்தல் சபைக்கு 6,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கடன் தொகையாக 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நெல் அறுவடை கிடைக்கப்பெறும் வகையில் கொள்வனவு செய்யப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நிலையில் கொள்வனவுக்காக 1910 மெட்ரிக் டன்னில் 1224 மெட்ரிக் டன் நெல் அறுவடை அம்பாறை மாவட்டத்திலேயே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் 150 மெட்ரிக் டன் நெல் அனுராதபுரம் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளதோடு வவுனியாவில் 201 மெட்ரிக் டன்னும் கிளிநொச்சியில் 161 மெட்ரிக் டன்னும் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்தார். நீதிமன்ற கட்டமைப்புக்குள் தேங்கிக் கிடக்கும் அதிகளவான வழக்குகளை துரிதகதியில் நிறைவு செய்ய எடுக்கும் நடவடிக்கையாகவே நீதிபதிகளின் ஓய்வு வயதெல்லையை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்ததாக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச தெரிவித்தார். குறித்த மாற்றத்தினூடாக அனுபவம் மிக்க சிரேஷ்ட நீதிபதிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அது தொடர்பில் பல இடங்களில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் குழு ஒன்றை அமைத்து அதற்கான யோசனைகள் பெறப்பட்டதாகவும் நீதிபதிகளின் ஓய்வு வயதிலையை அதிகரிப்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச குறிப்பிட்டார். சமூகத்தில் காணப்படும் பொதுவான விடயம் எனவும் 2 தாதிய சங்கங்கள் தாதியர்களின் வயதெல்லையை அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதுடன் நிர்வாக அதிகாரிகளின் பக்கத்திலிருந்தும் யோசனைகள் காணப்படுவதாகவும் பல துறைகளில் குழுக்களாகவும் சங்கங்களாகவும் யோசனைகள் முன்வைக்கப்படும் நிலையில் நீதித்துறையிலும் அது காணப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறித்த வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி மக்களுக்கு நீதிமன்றத்தில் கிடைக்கப்பெறும் சேவைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதனூடாக சட்டத்துறை தொடர்பிலும் நீதிமன்றம் தொடர்பிலும் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை அவசியமில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் திருமதி இந்திகா குமார் இளையனகே தெரிவித்தார். பரீட்சை எழுதும் சந்தர்ப்பத்தில் தேசிய அடையாள அட்டை தேவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரல் கடந்த ஜூலை 3ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் நிகழ்நிலை ஊடாகவே விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும், விண்ணப்பம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவுக்கு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும், பாடசாலை ரீதியிலான விண்ணப்பதார் என்றால் அவர்கள் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் குறித்த ஆலோசனைகள் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டையின்றி தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் இருப்பின் அவர்கள் தமது பாதுகாவலரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி நிகழ்நிலை ஊடாக பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை இதுவரை பெறாமல் இருப்பது சாதாரண தவறு பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான தடையாக இருக்காதெனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெற உள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் போது தேசிய அடையாள அட்டை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரம், அங்கீகரிக்கப்பட்ட கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஒன்றை கட்டாயம் வைத்திருத்தல் அவசியம் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் மீண்டும் பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் உள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக போலீஸ் திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கில் பசில் ராஜபக்ச தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையை கருத்தில் கொண்டு மீண்டும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் அவரது வெளிநாட்டு பயணத்துக்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதேவேளை குறித்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமற்ற குறித்த வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்பேற்று மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைக்க அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய அவ்வாறான 60 வீதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் குறித்த வீதிகளின் மறுசீரமைப்பு தொடர்பில் முன்னெடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைக்க அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி, போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி ஆகிய அமைச்சுகளின் பிரதிநிதிகள் உள்ளடங்கிய குழுக்கள் அதன் ஊடாக நியமிக்கப்பட உள்ளன. ஊழிய சமலாப நிதியம் மற்றும் ஊழிய நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றை ஒன்றிணைக்க உள்ளதாக மக்களை குழப்பும் வகையில் பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என அமைச்சர் அனில் ஜயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அவ்வாறான எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர் நம்பிக்கை நிதியம், ஊழியர் சேமலாளர் நிதியம் என்பவற்றிலுள்ள மக்களின் பணம் மிகவும் பாதுகாப்பாக காணப்படுவதாகவும், இவ்வாறான பொய் பிரச்சாரங்களை முன்னெடுக்கப்படுவது கடந்த காலங்களில் காணப்பட்ட மறைமுகமான நிதியங்களில் காணப்பட்ட நிதி முறைகேடு தொடர்பிலான பின்னணியை வெளிப்படுத்துவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பங்குச்சந்தையில் முதலீடு செய்து இவ்வாறான நிதியங்களில் உள்ள பண மோசடி செய்த விதம், பிணைமுறை விநியோகம் போது மோசடியின் போது ஊழியர் சமலாப நிதியத்தை பயன்படுத்திய விதம், உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பின் போது இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் போது, இபிஎஃப், இடிஎஃப் போன்ற நிதி காணப்படும் இடங்களில் கடந்த காலங்களில் முறைகேடுகள் காணப்பட்டதாகவும் அமைச்சர் அனில் ஜயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். இந்நிலையில் பொறுப்புள்ள பொதுமக்களுக்கான அரசாங்கம் என்ற அடிப்படையில் மக்களின் பணத்தை வீண்விரயம் செய்ய மாட்டோம் எனவும் மோசடி செய்ய மாட்டோம் எனவும் குறித்த பணத்தில் மக்களின் வாழ்க்கையை பாதுகாப்பது, அனுகூலங்களை பெற்றுக் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், நிதி நிர்வாகத்தை வினைத்திறன்படுத்த தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கோப் குழுவில் வெளியாகும் ஊழல் மோசடிகள் தொடர்பாக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதன் அதிகாரங்களை அதிகரித்து நிலையற்கட்டளைகளை திருத்தும் நடவடிக்கை பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஊழல் மோசடி தொடர்பிலான அறிக்கைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் அதனை அனுப்பக்கூடிய வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த் சமரவீர தெரிவித்தார். தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட பிரச்சினைதான் இவ்வாறான பார்லமெண்டத்துக்கு கொண்டு வந்து கோப் குழுவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வெளிக்கொண்டப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விடயங்களுக்கு என்ன நடக்கிறது என்ற விடயம் அவை பாராளுமன்ற நூலகத்தில் தங்கி கிடைப்பது மாத்திரம்தான் என்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. அவற்றுக்கு எதுவும் நடப்பதில்லை என்ற நிலைப்பாடே இதுவரை காணப்பட்டது. அவை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் சபாநாயகரின் அனுமதியுடன் சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்க முடியும் என்ற நடைமுறை உள்ளது. தொடர்ந்தும் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கலாம் எனவும் இதுவரை அவ்வாறான சம்பவம் வரலாற்றில் நடந்திருக்கவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் கோப் குழுவில் முன்னிலையாகும் ஒரு நிறுவனம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு அது தொடர்பில் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படும் நிலையில் அதில் ஒன்றுமே நடப்பதில்லை என்று மக்கள் நினைத்திருந்தார்கள். இந்த நிலையில் கட்டளைகளில் மாற்றங்கள் வேண்டும் என்றும் அது தொடர்பில் துரிதமாக செயற்படுவதற்கு ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக செயற்குழுவின் தீர்மானத்துக்கு வந்தால் அது தொடர்பில் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததன் பின்னர் ஒவ்வொரு சம்பவம் தொடர்பிலும் தீர்மானிக்கும் நேரடியாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கும் போலீஸ் மாதிபருக்கு அனுப்புவதற்குமான மறுசீரமைப்பு தற்போது பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள விடயம் சிறப்பான விடயம் என பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீரம் மேலும் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தூர சேவைகளுக்கான 600 புதிய குளிரூட்டப்பட்ட பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2026 ஆண்டிற்கான அரசாங்க முதலீட்டு திட்டத்தின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 49 முதல் 54 ஆசனங்களை கொண்ட 600 ஸ்டாண்டர்ட் ரக பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கு 14,400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் 2025-2026 ஆண்டு வீதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயணிகள் போக்குவரத்து பஸ் வண்டிகளுக்கு புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தூர சேவைகளுக்கு குளிரூட்டப்பட்ட பஸ் வண்டிகளை பயன்படுத்துவது உகந்ததென அடையாளம் காணப்பட்டுள்ளதால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ஸ்டாண்டர்ட் ரக பஸ் வண்டிகளுக்கு பதிலாக மிகவும் வசதியான 600 டியூலக்ஸ் ரக குளிரூட்டப்பட்ட பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: கனடாவுக்கு 100-50% தீர்வை வரியை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார். எதிர்வரும் 30 நாட்களுக்குள் குறித்த புதிய தீர்வை வரி அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பரந்தளவிலான பண்டங்களுக்கு 100-50% தீர்வை வரியை அறவிட நடவடிக்கை எடுத்துள்ளார். அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் மோட்டார் வண்டிகள், பால் உற்பத்தி பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு கனடாவுக்கு அதிகளவான தீர்வை வரி விதித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் வைன், விளையாட்டுப் பொருட்கள் போன்றவற்றிற்கும் சீமந்து உள்ளிட்ட பொருட்களுக்கும் தீர்வை வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் எரிசக்தி உற்பத்திகள், அத்தியாவசிய கனிய வளங்கள் மற்றும் இறைச்சி உற்பத்திகள் போன்ற பிரதான இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்கப்படவில்லை. இதேவேளை அமெரிக்காவுடன் காணப்படும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் வலுப்படுத்த தயார் என கனடா பிரதமர் மார்க் கர்னி தெரிவித்துள்ளார். ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்கா 10வது நாளாகவும் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்குவதற்காக அமெரிக்கா உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானின் சிரேக், பந்த்ரா அப்பாஸ், காஷ்மீர் தீவு, ஷிராஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோமுஸ் நீரினை ஊடாக பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானின் வாய்ப்புகளை இல்லாது செய்வதே தாக்குதல்களின் நோக்கம் எனவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: மெய்வல்னர் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறவுள்ளதாக இலங்கை மெய்வல்னர் போட்டிகளில் சாம்பியனாக அடையாளப்படுத்தப்படும் யுபுன் அபேகோன் தெரிவித்துள்ளார். தான் ஓய்வு பெற உள்ளமை தொடர்பான செய்தியை தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ளார். தெற்காசியாவின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரருக்கான சாதனையை தம்பசம் வைத்துள்ள யுபுன் அபேகோன் 2022 100 மீட்டர் தூரத்தை 9.96 செகண்ட்களில் நிறைவு செய்து சாதனை படைத்திருந்தார். அதன் பின்னர் சர்வதேச போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட போதிலும் அவ்வப்போது உபாதைகளுக்குள்ளான நிலையில் யுபுன் அபேகோன் தற்போது தனது ஓய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஹோமாகம கட்டுவான தொழிற்சாலை தீ விபத்தில் ஐவர் பலி. கடந்த 8 தினங்களில் 1910 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு. நீதிபதிகளின் வாய்தெல்லை நீடிப்பு, வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தவே அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. இபிஎஃப் இடிஎஃப் ஒன்றிணைப்பு கதை போலியானது, அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவிப்பு. நீதிமன்றத்தை புறக்கணிக்கும் பசிலுக்கு மீண்டும் பிடிவுராந்து. கனடாவுக்கு 50% தீர்வை வரியை விதித்தார் டிரம்ப். மெய்வல்னர் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக குறுந்தூர ஓட்ட சாம்பியன் யுபோன் அபேகோன் அறிவிப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு நமது மணித்தியால செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத கோடிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். இது 3054வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 5, 7, 36, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 5, 7, 36, 43. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,41,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,69,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,940வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 20, 34, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 20, 34, 61. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,67,86,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 53,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் பவுல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,228வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 30, 32, 44, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 30, 32, 44, 61. சூப்பர் கேஷ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 8, 5, 7, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 8, 5, 7, 3. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,15,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,83,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,389வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 12, 15, 55, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 12, 15, 55, 68. லக்கி சான்ஸ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 7, 6, 8, 6 தெரிவாகி இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 7, 6, 8, 6 தெரிவாகி இருக்கிறது. 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,27,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கப்ரக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,404வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட், சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 28, 52, 65, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 28, 52, 65, 70. சூப்பர் இலக்கம் 6. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,68,44,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 32,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 962வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 3, 7, 3, 7, 6, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும்

0: என்கிற எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 7, 3, 7, 6, 9. நேற்றைய நாளில் 40,25,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,45,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 436வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 7, 6, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 7, 6, 9. 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,66,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள், 1058வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கங்கள் 24, 25, 34. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 24, 25, 34. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,40,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: வசந்தம் FM.

ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நன்றி வணக்கம் மேடம் நன்றி.

0: கொண்டு வரும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இனிமையான இடைக்கால பாடல நிகழ்ச்சி அலங்கத்த வண்ணமே இருக்கிறது. நேரம் அறுவகளும் மணி கடந்த 44 நிமிடமாகும். இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது? தேவி, எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா? சப்பமல் கந்த பக்கமெல்லாம் எப்படி இருக்குது தேவி? தேவியோட பெயர்ல நிறைய பாடல்கள் இருக்குது. உங்களை யார் சரி அப்படி பாடி எல்லாம் பாடி அப்படிலாம் வரவேற்று இருக்கிறாங்களா? என்னது இது வெக்கமா? பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டி பாக்குறீங்களா? இல்ல, உங்களோட சிரிப்புக்கு பிறகு அந்த சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படியா? சரி, ஓகே ஓகே ஓகே ஓகே. நான் எதுவும் சொல்லலைங்க. சொல்லுங்க தேவி, நிகழ்ச்சியில அடுத்த முறை இனிமேல பாடல் வர காத்திருக்குது. யார் யாரு இணைத்துக் கொள்ள
1: போறீங்க? மகன் மருமகளான கல்யாணி, மகன் பவித்ரா, தங்கச்சி வசுந்தரா தேவி, அனைவருக்காக
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இப்ப நாங்க மணித்தியாலத்தினுடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம். வசந்த மகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் அருண்மொழி.

மனிதன் திரைப்படத்துக்காக பாடலோடு தூய்கிறது செவ்வாயகம் கொண்டு வரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு முகநூல் வழியாக இருக்கும் சொந்தங்களை சேர்த்துக் கொள்வோம். சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு இந்துலிருந்த எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் இருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. மீப்படி கந்திருந்து பிரசாத் இருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறார் தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர். நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை பாடல் திட்டம் எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு கந்த பிள்ளை ஜோன் சித்திரம் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாயக்கா அன்பான இரவு நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம் சரஸ்வதி குடும்பம் அதே போல சாந்தி குடும்பம் கிதான் குடும்பம் தீபா குடும்பம் கொட்டக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் எடுத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காலி முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் எப்படி இருக்கீங்க? செவ்வாய் ரகம் கொண்டு வரும் பாடத்தீர்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சங்கானில இருந்து கனகத்திரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சியில் அனைவரும் இருந்து கூட பாடத்தாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. மணிமாறன் ஹப்பத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கமலவேணி டெரிடக்ஷன் யஷ்வினா கதிரா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் இருந்து கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு தலவாக்கலிருந்து சிவா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மகள் தியதனா மற்றும் பிரதீப் கோகிலவாணி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோட திவான் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறாங்களா. பலங்குழந்தை நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருப்பதாக குமாரி வந்திருக்கிறாங்க. கெரோலின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் 9 மணி வரைக்கும் இருந்துக்கலாம். இது வசந்த காற்றலியில் சிவாரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: ராசாவை உன்னு நம்பி திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியை ஒழித்து வைந்திருக்கிறது. ஒரு இனிமையான பாடலோடு மீண்டும் நாங்கள் அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்துட்டோம். நேரம் இரவு 8 மணி கடந்த 6 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் எழுந்திருக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தான் இருக்குது. எனவே எங்கதால் மீண்ட பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அதே போன்ற இனிமையான இடைக்கால பாடலாம் உங்களுக்கு தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். இந்த மணித்தியாலத்தையும் கூட உங்கள் மனதை கவரக்கூடிய பாடல்கள் தான் ரொம்பவுமே அடுத்தடுத்து வரக்கூடியதாகவே இருக்கும். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127275 0013 அதே போல 0127275 1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக இறுதி மணித்தியாலத்தின் முதல் நேர் வணக்கம்.
1: பிரியமான இரவு வணக்கம் ஆனந்தி.
0: ஆனந்தி இல்ல, சிவானி.
1: சாரி சிவானி, சாரி சாரி சாரி.
0: எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: நான்
0: பாப்போம்.
1: எனக்கு எனக்கு அதுட்டு அந்த பாடல் வரிகளும் டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் படிச்ச குரல் ஒலியும் அதோட விசுவல் நல்லா இருக்கும்.
0: அப்படியா? சரி, ஓகே. உங்களுடைய அந்த தெரிவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. அந்த பாடல் நீங்க அடுத்த நிகழ்ச்சியில கேட்கலாம். சரியா?
1: இல்ல, இப்ப முன்னா போகும் தானே பாடல்கள் அவளை கேட்பேன். அடிக்கடி போனிஸ்ட்டு கேட்கறது அவர் வழங்குவாரு.
0: ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு அந்த பாடல் பொருத்தம் கிடையாது. சோ அதனால நீங்க கேட்கலாம். சரி, ஓகே. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்றே சந்தோஷமாக பேசலாம். இப்போ நீங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறீங்க. இந்த பாடல் வந்து தெய்வ வாக்கு திரைப்படத்துக்காக.

0: பிடிக்குமா?
1: அதுவும் பிடிக்கும்க்கா, எல்லா பாடலும் பிடிக்கும்.
0: நீங்க அருமையா பாடுறீங்களே, பாடுவீங்களா? ஓகேமா, சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாட வர காத்துக்குது. யார் யாரும் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: மகன் லோகிதா மற்றும் கண்ணவரன் உங்களுக்காகவும் அனைத்து வசந்த உள்ளங்களுக்காக.
0: நன்றிமா, நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு.
1: நன்றி,
0: பாய் பாய்.

0: பறவைகள் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே ஏ சித்ரா மற்றும் கே ஜே ஈஸ்தாஸ் பாடிய ஒரு இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சி கூட இணைந்திருக்கின்றோம். செவ்வாயகம் கண்டவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 8 மணி கடந்த 30 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. 9 மணி வரைக்கும் இருந்துக்கலாம். இங்கிருந்தால் மீண்டும் பக்கமாக வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0712-77-5-0-0-3. அதே போல 0712-77-5-0-11 அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ அக்கா, வணக்கம்.
0: சந்தோஷமான இரவு நேர வணக்கம். பூனாகல மகேஷ், எப்படி இருக்கீங்க மகேஷ்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறேன் மகேஷ். சொல்லுங்க, நைட் டைம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சும்.
0: நிகழ்ச்சியில வந்து எப்போதுமே கொஞ்சம் வெளில வந்துருவீங்க, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆன மாதிரி இருக்குது.
1: என்னடா லைன் கிடைக்கவே இல்லையா?
0: லைன் கிடைக்கவே இல்லையா?
1: அதுதான்
0: செவ்வாய் ராகத்துக்கு கொஞ்சம் லைன் கிடைக்கிறது கஷ்டம் தான் இல்லையா?
1: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
0: ஓகே மகேஷ், பாடல் தெரிவுகள் எல்லாம் பிடித்திருக்குதா உங்களுக்கு? சொந்தங்களை சேர்த்துக் கொள்வோம். அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. நிகழ்ச்சியுடைய பாடல் திரைகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக யசோத் நிகழ்ச்சியோடு நின்று கொண்டு பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி யசோத். அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கம் அக்கா பாடல் தெரிவுகளும் அருமை இனியும் நிகழ்ச்சியோடு நின்று கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ரூபி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாங் செலக்ஷன் எல்லாம் சூப்பர், ஐ லைக் இட், வேற லெவல்மா. தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. திசமகாரம் இருந்து கீதா, ரொம்ப நன்றி கீதா. அதே போல புவனேஸ்வர் மங்கிகரிச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சென்னையில இருந்து சிங்கர் சிவராமன் நாகராஜன் வந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பல்கிடவிலிருந்து ரொபின் வந்திருக்கிறாங்க. இதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கம் அக்கா, நான் அட்டாளைச்சனிந்து முஃபீர், தற்போது தோஹா கத்தாரந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்ததா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை ஹாய் சிவானி, அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். மாப்போல லைட் ஹவுஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டு கேட்டிருக்கிறாங்க. திமுத மங்களேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. அக்கா நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அம்மா ராசம்மாக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வணக்கம் சிவானி, மத்துக்கோமை கஸ்தூரி கடையில இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கஸ்தூரி ராஜா வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பு மனைவி விமலா தேவி, மகன் மகளான பிரஷான் ஆபிஷன், அதே போல மகள் அபிநவி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான இரவு நேர வணக்கம் அக்கா மணிமாறன் வந்திருக்கிறாங்க. அப்பத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் கமலவினி, டில்ருக்ஷன், யஷ்வினா, அதே போல கதிரா ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான இரவு நேர வணக்கம் அக்கா அங்கிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாடல் திருவிழா அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு பூனாக்கலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவரை என்பான இரவு நேர வணக்கங்களோடு பலங்குடிந்து குமாரி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. இனிய இரவு நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சி இனிமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள். அதே போன்று இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும் சரண்யா, அதாவது 15வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா ரமேஷ், அம்மா, அதே போல தங்கைகள் அஷிபா, மிஷ்மிதா ஆகியோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு முருகன் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கம் மீன ரோஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான இரவு நேர வணக்கங்களோடு மனைவி பாமினி, மகன் துஷாரதன், ஜஸ்வித் மற்றும் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: அடிச்சிட்டீங்க.
1: யாரோட அக்கா மக டாய்?
2: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்
2: அண்ணனோட பச்சை கேள்வி அது பறந்து

0: நேரம் இரவு 8:42.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
2: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: நினைக்கிறேன்
1: எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மிகச்சிறப்பு அப்படின்னு பாடல் தெரிவு அப்படின்னு சொல்லி ரொம்ப லென்தா போகும்போது அட என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. ரொம்ப ரொம்ப நன்றி உமா சந்திரன். சொல்லுங்க நிகழ்ச்சியில அடுத்த முறை நீங்க என்ன பாடல் வர காத்திருக்குது, யார் யாரை வந்து கொள்ள போறீங்க?
1: சந்தோஷம் நிகழ்ச்சி நடத்தும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளாகவும்
0: பாடல் தெரிவுகளும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து இருக்காங்க. அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்க மக்கள் நிகழ்ச்சி அருமையாக இயக்கியது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பிரவுன் சேக் மஸ்கிலியல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அதே போல கணிஷன் வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜுனைட் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான இரவு நேர வணக்க மக்க பாடல் தெரிவுகளும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு செல்லத்துறை நித்யானந்தன் வந்திருக்கிறாங்க. இவர்கள் இணைந்து நிகழ்ச்சியில் அடுத்து முறைக்கின்றது ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் தன்னுடைய மனிதக்கு பிடித்த பாடலாக கவிஷ் விரும்பி கேட்டிருக்கிறாங்க.

நிகழ்ச்சியோடு

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நன்றி இயேசுவாணி நேர்களை பொது முதல் செவ்வாயிராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் இணைந்து கொண்டு மனதுக்கு இதமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 011-2-775-0-0-1 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்கு வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்ப பாடல்களையும் கூட தெரிவிக்கலாம். எப்போது நிகழ்ச்சியில் முதலாவது நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருது?
1: கருணா.
0: கருணா, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செய்றீங்க கருணா நீங்க? அப்படியா, சரி. அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் கருணா?
1: நான் கேக்குற பாடம் தரீங்களா?
0: என்ன பாட்டு?
1: அம்மா நான் சும்மா இல்லடா.
0: அம்மா நான் சும்மா இல்லடா. சரி, தர முயற்சிக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எல்லாரும் கேட்போம்.
0: எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளலாம். நன்றி.
1: நன்றிதான்.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு வாரமாய் இந்த பொழுதுக்காய் காத்திருந்த பல நெஞ்சங்கள் அப்படியே காற்றலையோடு இணைந்திருக்கும் தருணம் இது. சோகங்களை எல்லாம் கொஞ்சம் மனதுக்குள் பூட்டி வைத்து இசையனும் இன்ப வெள்ளத்தில் நீந்தி மறக்கலாம் உங்கள் கவலைகளை. இணைந்திருங்கள் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு. அழைப்பினை மேற்கொள்ளுங்க 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபேஸ்புக்கினூடாக. வசந்த நிலா நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி சொல்லி புதுச்சேரியிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்காங்க. அவரை தொடர்ந்து அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சுவாமிமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு கின்யா மௌரூப் நகர்லேருந்து நசூர் 6:50 இதயரத்னம் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு வசந்த நிலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் வளமை போல் அக்கறை பற்று பள்ளிக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காரு. அன்பின் வணக்கம் சங்கர் கந்தப்பிள்ளையிலேருந்து ஜான் சித்திரன் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி சொல்லி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாங்குடியிலேருந்து அவினாசி வைஜெயந்தி மலா வந்திருக்காங்க. ஆயண்ணா இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் சரஸ்வதி சாந்தி கீதன் தீபா இவங்க எல்லார் குடும்பத்தையும் சேர்த்துக்க சொல்லி கொட்டகலையிலேருந்து வந்திருக்காங்க. முத்தையா காளிமுத்து வணக்கம் புகவந்தலாயிலிருந்து நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கருப்பையா கலைச்செல்வன் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காரு. பசுரையூர்லேருந்து AS பாலச்சந்திரன் இனிய வணக்கங்களோடு வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்களோடு குறிஞ்சாங்கேணி அசூர்தீன் வந்திருக்காரு. அசூர்தீன் அது மட்டும் இல்லாமல் நூர்ஜஹான் ஜாரி அன்வர் ரிகாஷ் ரியாஷத் ரீனா குட்டி எல்லாரையும் இணைத்துக்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலு.
0: எப்படி இருக்கீங்க மும்தாஸ் பேகம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: ஓ, நானும் நல்லா இருக்கிறேன். சரி மும்தாஸ் பேகம், யாருக்காக எல்லாம் அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
1: தகவல் பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: வைகாசி பிறந்தாச்சு படத்துல நீல குயிலே நீல குயிலே நெஞ்சுக்குள்ள என்ன குறை.
0: அதுக்குள்ளே
1: பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அதுக்குள்ளே வைகாசி பிறந்துருச்சு. ஆடி பிறந்துச்சு. சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்புக்கானவருக்காம் செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காம் போனேன் நந்தகுமார் சேர்க்காவும் சித்தியஸ்மா இஜிஸ்மா ஜெமிலா அருமை பர்தா பாத்மா ரவி ரஹ்மா மார்ஜு ஃபாரூக் உவைதீன் சின்னையா மகதா ஆட்டோ சுமார் சந்திர வசந்தகுமார் ஈடன் சரோஜ் அப்துல் நாசிர் அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: என்ன பாட்டா இருந்தாலும் பிரசாந்த் பாட்டு தான் நம்ம கேட்போம் இல்லையா? நன்றி.
1: நன்றி. எனக்கு

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். எத்தனை சோகங்கள் மனதுக்குள் இருந்தால் என்ன, அத்தனை சோகங்களையும் இசையால் அப்படியே வருடி கொடுத்து இந்த இரவை இதமாக மாற்றிக்கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள் என்னோடு. இப்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக் என்னோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐஷங்கர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பலாங்குடியிலேருந்து குமாரி வந்திருக்காங்க. இரவு வணக்கம்னு சொல்லி மன்னார் வேப்பங்குளம்லேருந்து ஃபாய்ஸ் வந்திருக்காரு. வணக்கம் சகோதரா, மனதை வருடி செல்லும் பாடல் தெரிவு வாழ்த்துக்கள். ருவான்வெல்லையிலேருந்து ஷியாலினி வந்திருக்காங்க, அன்பான இரவு வணக்கங்களோடு வந்திருக்காரு. அட்டாம்பிட்டியிலேருந்து புஷ்பராஜ், இனிய இரவு வணக்கங்களோடு வந்திருக்காங்க. புவனேஸ்வரன் மங்கி கரிசி வந்திருக்காங்க. இதுமான இரவு வணக்கங்களோடு நானும் இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம். பகந்தலாவிலிருந்து வந்திருக்காங்க சுந்தர் ராஜ் வந்திருக்காரு. அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஐயண்ணா அன்பான இரவு நேர வணக்கங்களோடு வந்திருக்காரு. பாடல்கள் மிக மிக அருமை, வாழ்த்துக்கள் சொல்லி கொடகலையிலிருந்து சந்தனம் இப்போ கொழும்பு மொய்ரா பிளேஸில் வந்து இருக்காராம். இரவு வணக்கங்களோடு உருகுடாவத்தி தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். யாழ் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா வந்திருக்காங்க. அன்பான சங்கரண்ணா வாழ்த்துக்கள். ஆஹா சூப்பர், பாடல் செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கான். அதுவும் நான் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபாரிஸ், ஃபராஸ், ஃபர்சீன் மற்றும் அனைவரையும் சேர்த்து கொள்ளுங்க, பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லி கரோலினா ஆகாஷ் வந்திருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை கெந்தகொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காரு. உங்கள் குரல் மிக சிறப்பாக இருக்கிறது சகோதரா, வளமோடும் நலம் பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பல கோடி தலைவான்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்காகவும் அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோனி அம்மா, செல்லக்குட்டி லுக்ஷி, அன்பான ஜெயா அம்மா, சகோதரா அருண், கொட்டகலை வேலாயுதம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதில் கெந்தகொள்ளையிலேருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காரு. அவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கிறோம். அடுத்தா வந்து ஹட்டன்லேருந்து வந்திருக்காங்க ராஜகோபால், சசிகலா தேவி இணைந்திருக்கிறாங்க நம்மளோட. நீங்களும் செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளுங்கள்.

ரகண யகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண பகண யகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண.

0: வசந்தத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். எத்தனை பாடல்கள் இருந்தாலும் அத்தனை பாடல்களையும் இந்த செவ்வாய் ராகங்கள் என்று கேட்கும்போது பழைய நினைவுகளாக இருந்தாலும் சரி, உண்மையிலே நம் மனதுக்குள் சோகமே இல்லைனாலும் இந்த பாடல்களை கேட்கும்போது அந்த சோகம் ஏதோ ஒரு மொழியில் ஊடுருவி செல்லும் இல்லையா? அதுதான் அந்த இசையும் அந்த பாடலும் வரிகளும் நமக்கு ஏற்படுத்திய தாக்கம்னே சொல்லலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. அழைப்பினை மேற்கொள்ளுங்க 0112-2-775-001 அல்லது 0112-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் இது?
1: அனுராதபுரத்திலிருந்து
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: என்ன
0: பாட்டு பாடுவாரு? தர முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்காகவும்.
0: சரி, எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: வசந்தத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறேன். இன்றைய பொழுது சில நேரங்களில் ஒரு சனம் தூங்கிருச்சு பாட்டு மாதிரி தான் இருக்கும். எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ முறை கேட்டிருப்போம், ஆனால் இந்த செவ்வாய் ராகங்கள் அந்த பாடலை கேட்கும்போது அது இன்னும் இனிமே சேர்க்கும். எல்லா விடயத்திலும் அப்படித்தான், எப்போதுமே அருகில் இருந்தாலும் எப்போதுமே கூடவே இருந்தாலும் சில நினைவுகளும் சில உறவுகளும் இந்த மாதிரியான பாடல் கேட்கும்போது நினைத்து பார்க்கும்போது அவை தரும் சுகங்களும் மறந்து போன நம் ரணங்களின் நினைவுகளுமே மிக அழகானவை தான். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இப்போ அழைப்பில் ஒருவர் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுளியிருக்கிறேன் சாந்தா.
0: யாரு?
1: சுளியிருக்கிறேன் சாந்தா.
0: சாந்தா எப்படி இருக்கீங்க?
1: நான் நடமா இருக்கிறேன். அப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களோ?
0: ஓம், 10:30 மணிக்கு கேட்கிற கேள்வியா இது? சரி, என்ன செய்றீங்க நீங்க?
1: பாட்டு
0: கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அடுத்த பாடலுக்காக
1: நன்றி.
0: நன்றி அம்மா.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுது பல இதயங்களோடு கதை பேசி நகர்த்து கொண்டிருக்கும் நேரம். தூரத்தில் இருக்கும் நிலவும் ஜன்னல்கள் வழியாக வரும் அந்த இதமான காற்றும் இசையோடு இணைந்து உங்களை இந்த இனிய பொழுதினில் ரசிக்கச் செய்கிறது. செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நேரம் இப்போது 11 மணி.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவின் இறுதி மனத்தி அலத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். இத்தனை நேரமும் சோகங்களா? போதும், இதயம் தாங்காது கண்ணே. அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி மில்லட்ஸ்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம், யார் இது?
1: நிஷா மாவனல்ல.
0: எப்படி இருக்கீங்க நிஷா?
1: நல்ல சோம் செட்டி சும்மா இருக்கீங்களா?
0: ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: என்ன உட குத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தே பார்த்தா நான்
0: சார். அப்படியா?
1: ஆமா சார்.
0: சரி, நிஷா யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: இன்னே மகள் எப்ப கேட்க மனைவருக்கு மகளுக்கு சேர்த்து பாடி போட்டு நிகழ்ச்சி சூப்பரா போய் கொண்டிருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி நிஷா.
1: நன்றி சார். நன்றி.
0: இத்தனை நேரமும் சோகமாக தானே போயிட்டு இருந்துச்சு நம்மளோட வசந்த நிலா. இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த சோகங்களை கொஞ்சம் மறந்து மாற்றி பார்ப்போமா?

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஆஹா, எந்த நாளாக இருந்தாலும் எஸ்பிபியின் குரலை கேட்கும்போது அந்த நாள் இனிமையாக மாறிவிடும். அதுவும் செவ்வாய் ராகங்களில் எஸ்பிபியின் குரலை கேட்கும்போது இன்னும் இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்க்கலாம். இதமான இரவு நேர வணக்கம் சங்கர், சுகமாக இருக்கிறீங்களா? செவ்வாய் ரகங்களின் பாடல்கள் அருமை, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கண்ணை கலைமானை பாடல் வந்து முடிந்தால் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா ரோஜா. ரோஜா சாதாரணமாக வரல, ரோஜாவோடு ஒரு கவிதையும் வந்திருக்கு. ஏதோ ஒன்றை யாரோ ஒருவரை மறக்க இந்த மனம் எதுவோ ஒன்றை இறுக்கமாய் பற்றி கொள்கிறது. ஒன்று இசையை அல்லது மனம் கவர்ந்த எழுத்தாளர்களின் வரிகளை. இருந்த போதிலும் இசையும் வரியும் நினைவுபடுத்தாமல் செல்லவில்லையே. மறக்க நினைக்கும் மறக்க துடிக்கும் அந்த ஞாபக கீறல்களை. உன்னை மறக்கத்தான் நினைக்கிறேன் உன்னவள் ரோஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பூனாகலையிலிருந்து வந்திருக்காரு ஜேசுதாஸ் வந்திருக்காரு. அவங்களோட வந்து இணைத்துக்க சொல்லியிருக்காரு பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா, உங்க எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. பாடல் தெருவுகள் அருமை அப்படின்னு சொல்லி நிர்மலா பாலா இணைந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி வசந்த நிலாவோடு நானும் இணைந்துள்ளேன். ருசலகமையிலேருந்து குலராசா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் வாழ்த்துக்கள் சொல்லி சுஜி வெள்ளாம்பேட்டையிலிருந்து. இதமான இரவு நேர வணக்கம் வசந்த நிலா நிகழ்ச்சியில் வழங்கி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் சங்கருக்கும் இனிமையான பாடல்கள் தந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னா ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்களாம். இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து வசந்தம் சொந்தங்களையும் இணைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கினிகத்தேனையிலிருந்து கண்ணா வந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் அண்ணா, வெள்ளவத்திலிருந்து கிதுர்ஷா நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் அன்பிற்கினி அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ் அவர்களே, நிகழ்ச்சி சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நான் சிவச்சந்திரன் அட்டாம்பேட்டையிலிருந்து வந்திருக்காரு. இனி இரவு வணக்கங்களோடு சென்னை சூப்பர் சிங்கர் ஸ்ரீனி சிவராம் வந்திருக்காங்க. ஆய் அண்ணா, இதமான இரவு நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடுன்னு சொல்லி கின்யா குருச்சாங்கேனியிலேருந்து வந்திருக்காங்க. ரியாசா, அதோடு சேர்த்து இஜாஸ், ஃபைனாஸ், அஜாஸ் எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, இனிமையான வணக்கம். எட்டியாந்தோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. எட்டியாந்தோட்டை, பூனாகல, மேகலா, சந்திரகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. அடுத்தா வந்திருக்காங்க இனி இரவு வணக்கங்களோடு வத்தலையிலிருந்து யுவராணி கிருஷ்ணகுமார் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு சபுமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. கந்தலாய்க்கே உய்தி அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. உனக்காக காத்திருந்த நிமிடங்கள், நீளமான ராத்திரி, கண் மூடாமல் உன்னையே தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் அனாதையான நினைவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா விரைந்து வாங்க வசந்தத்தின் ஃபேஸ்புக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போ அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான்
0: நிகழ்ச்சி முடிச்சு போகும்போது நானும் சந்தோஷமா இருக்கணுமே. மறந்து போட்டு சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க புரிய எடுத்த பாடலுக்காக யாருக்காக இந்த பாடல்?
1: உங்களுக்காக
0: எல்லோருக்காக. சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். கேட்டுட்டு இருங்க. நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா. இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். மொய்தீன், எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி நன்றி. அப்புறம் எப்படி போகுது உங்களோட இந்த இரவு? அப்படியா, சரி. யாரெல்லாம் விருந்து கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? மொய்தி
1: நன்றி.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்தின் லாவை நிறைவு செய்யும் நேரத்துக்கு நெருங்கிவிட்டோம். இன்றைய தினம் என்னோடு அழைப்பினை மேற்கொண்டு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கும் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் இனிய இரவு வணக்கங்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். அனைவருக்கும் ஒரு இனிமையான இரவாகட்டும் சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

தான் நாட் அவுட் பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானி வைஸ்மா.

நேர்களைவிற்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். உறங்கிக் கொண்டிருந்த உலகத்தை மீதுவாக எழுப்பும் அழகான இந்த விடியல் நேரத்தில் உங்கள் இதயங்களை இனிய இசையால் வருட வந்திருக்கிறது வசந்த காற்றலையில் விடியல் நிகழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக உங்களை மதிக்காத இடத்தில் உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்களை மதிக்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு தானாகவே தெரியும். ஒரு சில விடயங்களால ரொம்ப லேட் ஆகிதான் நமக்கு புரியும் இல்லையா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி நிரூபிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவோம். இல்லைன்னா சொன்னா நம்மள ரொம்ப புரிஞ்சுக்கலையா அவங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நாங்க வந்து மத்தவங்களுக்கு நம்மள அதிகமா ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்றா நம்மளுடைய நாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்விதமான அவசியங்களும் கிடையாது. ஏனென்றால் உங்களை சரியாக புரிந்து கொண்டவர்களால் கண்டிப்பாக நீங்கள் எப்படி என்றும் கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும். எனவே உங்களை மதிக்காத இடத்தில் உங்களை எப்போதுமே நிரூபிக்க முயற்சி செய்யவே வேண்டாம். உங்களை மதிக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு தானாகவே தெரியும் அப்படின்றத எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு தொழிற்சக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழிப்பினை படுத்துங்கள் 0112-77-5001 அதே போல 0112-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நேரம் மதிகாலை 5 மணி கடந்து 11 நிமிடமாக மீந்த விலை நிகழ்ச்சியில் நடத்த ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பூவை உனக்காக திரைப்படத்துக்காக.

வசந்த காட்சியில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காதல் சுகமானது திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரமதிகளை 5 மணி கடந்த 21 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, உங்கள் வட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு எட்டியந்தோட்டை பணாமத்திலிருந்து MS பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, அதே போல கோமர், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, அதே போல எட்டியந்தோட்டை சிவாஜுவல்ஸ் அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு துஷ்யந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நன்றி துஷ்யந்த் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மெக்கி தேவிலி. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுகையில சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. துணசுல பூமிகா, சின்னத்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அவிசரன், ஈஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, நிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், அதே போல MS பெருமாள், விஜயகுமார், வத்தலை, ஐயக்கன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்த் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கேம்பில் இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானி, அன்பான இனிய காலை நேர வணக்கம். யுதாகரன் வந்திருக்கிறாங்க, மவுஜின் வட்டவளையிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கே ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் உறவுகளை, எந்த தோட்டம் மீன விடையில இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல மனைவி கௌதமி, மகன் சாந்தீபன், அதே போல அன்பு காதலன் டிவிஷன், அதே போல சொந்தங்கள் யாவரையும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதா பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மிக இதுவிலை. கொஸ்தாந்திருந்து கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் பண்டாரவளிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷன், சவினாஸ் ஆகியோருக்கு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் கோயம்புத்தூர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. நேற்று நீங்கள் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியை கேட்க முடியவில்லை, மாலை நேரத்தில் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி கேட்க முடியவில்லை, இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மனைவி லதா மற்றும் மகன் ராஜ் ஆனந்த் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாலு, ரொம்ப நன்றி பாலு நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க. அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க, பலாங்குடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இதே போன்று நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் பனசனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0712-5001, அதே போல 0712-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. அழகிய தீய திரைப்படத்துக்காக வருகிறது இந்த பாடலை. தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க கவிஷ்.